ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலநேர வணக்கம் சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறோம் சொல்லி நசீர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. காணி நேர வணக்கம் மகன் சரோஜ், மகள் விஷாலினி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்காகவும் அன்பான காலநேர வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநேர வணக்கம் சொல்லி பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. கேஷாலினி ஜிது ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லி. இனி காலநேர வணக்கம் ஊர்கொடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி கொழும்பு 15 ரமேஷ் காந்தன் ஜெயசீலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் இனிமையான காலை நேர வணக்கம் கெஹல்வள்ள தோட்டம் தர்ணிகளிலிருந்து ஜீவா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. தம்பி சுதா, அஜித், தங்கை ரவீனா, தர்ஷினி ஆகியோருக்காகவும் பாடல் தாரங்கள் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாளிகாவத்து சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி, டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து துரிராஜ், மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, சண்முகநாதன், புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ள சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும், முகநூல் நண்பர்களுக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பூனாக்கள் ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி இங்கிரியிலிருந்து ரவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் இன்று 2026 ஆண்டு மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக நல்ல நேரம் 7:22 முதல் 8:52 வரை, எமகண்டம் 5:52 7:22 வரை, ராகுகாலம் 1:22 2:52 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் பக்தி, ரிஷபம் தனம், மிதுனம் ஆர்வம், கடகம் நற்செய்தி, கன்னி பிரயாணம், துலாம் முன்னேற்றம், விருச்சிகம் பரிசு, தனுசு பாராட்டு, மகரம் வெற்றி, கும்பம் உழைப்பு, மீனம் மேன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பக்தி, ரிஷபம் தனம், மிதுனம் ஆர்வம், கடகம் நற்செய்தி, கன்னி பிரயாணம், துலாம் முன்னேற்றம், விருச்சிகம் பரிசு, தனுசு பாராட்டு, மகரம் வெற்றி, கும்பம் உழைப்பு, மீனம் மேன்மை.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி யோகேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் மகா அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி ராஜேஷ்குமார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான கால நேர வணக்கம் அக்கா. இன்றைய தினம் வந்து என்னுடைய பேரை வந்து கட்டாயம் நீங்க சொல்லி ஆகணும் சொல்லி மருதானையிலிருந்து லியோனி நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாருங்க சொல்லி. மற்றும் ஹாய் சகோதரி, அன்பான கால நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி ரீம்சான் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனி கால நேர வணக்கம் சகோதரி சொல்லி மாவன் புவனேஸ்வரன் மங்கையரசி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான காலை நேர வணக்கம். நான் யுவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன், ஹேராவூர்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஹட்டம் கிளவன்டன் பிரிவுல இருந்து நிரூபன் சங்கீதா தம்பதிகளின் புதல்வன் ரோஹித் இன்று இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். இவரை வாழ்த்துவோர் உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைத்து உறவுகளும் வாழ்த்துறதாக இந்த வாழ்த்துக்களை பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு பதிவிட்டு இருக்காங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலுடைய ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி மேமட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நீர் வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வணங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சொல்லி தொண்டமானாறு செல்வச்சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வள்ள வினோதன் வினோத் லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷியம் நிகழ்ச்சியோடு கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனி கால நேர வணக்கம் அக்கா மட்டக்களப்பு கொக்கவில் சிவரஞ்சனி நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி

இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாந்தீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இரஃபான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். பிள்ளையானோடு சிறைக்குள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிற முக்கியமான கருத்து வெளியாகிறது. எனவே இதன் மூலம் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் போது இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இவை குறித்தான தவறுகள் அதே நேரத்தில் இந்த கருத்துக்கு எதிர்கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாமல் ராஜபக்சே எம்பி. அது தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிறப்புரிமை பிரச்சினையினால் நேற்றைய தினம் சபையில் அமளித்துமொழி ஏற்பட்டிருக்கிறது. சாமர எம்பியை வெளியேற்ற சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதனத்தில் எதிர்த்தரப்பு எம்பிக்களை அமைச்சர் பீமல் அதாவது சபை முதல்வர் அவமதிக்கிறார் என்பதாக மரிக்கார் எம்பி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கே தெரிவித்திருக்கிறார். மற்றும் ஒரு கருத்தும் வெளியாகிறது. பெருந்தோட்டத்துறை பாதுகாப்பு தொடர்பான விசேட கூட்டம் இன்று இடம்பெற இருப்பதாக பிரதீபன் பிரதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகள் இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய தகவல்கள். இதனோடு இணைந்ததாக மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். அதன்போது பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதான கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நூலகம் ஒன்றை திறந்து வைத்து அவர் உரையாற்றும் போது வாசிப்பில் தமிழர் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என்பதான கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன. இதுநேரம் யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதிகார பகிர்வு அவசியம் என்பதாக சுமந்திரன் எம்பியும் இந்த நூலக திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இவைதான் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். திவேன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பாஸ்கு பிரகாரம் பசு மஹிந்த பெசில் நாமல் ஹிரே சிட்ட பிள்ளையான் பல நகின் கோட்டா ஜனபதிவி சத்தியக்கின் ஹெப்பலபாத் என்பவட்ட பிள்ளையாண்ட பொருந்துவலா என்பதாக திவீன பத்திரிகை இந்த பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு தந்திருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து இனைய நாளடுகளிலும் இது தொடர்பான தகவல்கள் தரப்படுகின்றன. குறிப்பாக தமிழ் நாளடுகளில் இது தொடர்பான விரிவான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. பிரதான சூத்திரதாரி துவான் சுரேஷ் சலே சட்டம் அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு மட்டக்களப்பு சிறையில் மஹிந்த பெசில் நாமல் பிள்ளையானை சந்தித்தமை குறித்தும் தகவல் கசிவு என்பதாக இவ்வாறு தகவல் தரப்படுகிறது. எதிர்த்தில் பிள்ளையானுடன் சிறைக்குள் பேச்சு உயிர்த்த ஜாரி தின தாக்குதலுக்கு பின்னர் ராஜபக்சேக்கள் நடத்திய ரகசிய சந்திப்புகள் ஆசாத் மௌலானா வாக்கு மூலம் கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. இதை அமையப்படுத்தி இணைய பத்திரிகைகளிலும் செய்திகளை தந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலையினவும் அவர் யாரின் ஒப்பந்தத்தின் பேரில் அந்த தாக்குதலில் குறித்து சதி செய்தார் என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அரசின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் இவ்வாறு அறிவித்திருக்கிறார். அத்துடன் இந்த தாக்குதல்கள் அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்பட்டவை எனவும் குறிப்பிட்ட அவர் எவரையும் தப்பிக்க விடப் போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடுச்சட்டத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு சேவைத்துறை தலைவர் சுரேஷலே சம்பந்தப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சிஐடியின் தடுப்பு காவலில் இருந்த சுரேசலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் அதிரடிப்படையின் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர உதவி போலீஸ் அத்தியட்சகர் கல்வாராய்ச்சி மற்றும் போலீஸ் பரிசோதகர் மெண்டிஸ் ஆகியோருடன் அரச சிரேஷ சட்டவாதி லக்ஷல் பிரேரவுடன் ஆஜரான மேலதிக செக்ரட்டரி ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விடயங்களை முன்வைத்திருக்கிறார். கரம் நீதவான் அவர்களே, இன்று நான் 14 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்பதாக நீதிமன்றத்தில் அவர் கூறியிருப்பதோடு இந்த அறிக்கை ஒரு விசாரணையின் ஒரு திருப்பு முறையாகவும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக சேனல் போவுக்கு பேட்டியளித்த ஆசாத் மௌலானாவிடம் பிரான்சில் ஒரு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று பிரான்சுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த வாக்கு மூலத்தை பதிவு செய்தது. அந்த வாக்கு மூலத்தின் மூலம் அவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருக்கிறார். அவரது வாக்குமூலத்தின்படி இந்த தாக்குதலின் சூத்திரதாரி துவான் சுரேஷ் அலை என்பது தெளிவாகிறது. இது ஒரு அரசியல் தேவையை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட்டது என்பது உறுதியாகிறது. ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலத்தில் பெறப்பட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் 3 பக்கத்தில் இருந்து 12 பக்கம் வரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது
முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2017 ஆண்டு காத்தான்குடி அலியார் சந்தியில் நடந்த மோதல் தொடர்பாக சஹ்ரான் ஹஷீமின் கும்பலைச் சேர்ந்த ஜெய்னி மௌலவி சிறையில் அடைக்கப்பட்டார். ஜெய்னி மௌலவியும் பிள்ளையானும் ஒரே சிறையில் இருந்தார்கள். இதன்போது நமது குழுவில் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருக்கும் நபர்கள் உள்ளனர் என்றே ஜெய்னி மௌலவி பிள்ளையானிடம் கூறியிருக்கிறார். இந்த தகவல் சந்தேக நபரான சுரேஷ் அலைவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சாக தயாராக இருக்கும் இந்த நபர்களிடமிருந்து வேலையை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கிறார். அதன்படியே ஜெய்னி சலை மற்றும் பிள்ளையான் ஆகியோர் தொடர்படுத்தப்படுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் பிரதான குண்டுதாரி சஹ்ரான் ஹஷீம் உட்பட தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேர் புத்தளத்தில் சுரேஷ் அலைவை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தபோது இந்த 3வது சந்தேகபரான சுரேஷ் அலை ஆசாத் மௌலானாவை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். தாஜ் சமுத்ரா ஹோட்டல் அருகே சென்று அங்குள்ள ஒரு நபரை அழைத்து வருமாறு அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவரது கையடக்க தொலைபேசியை எடுத்துக் கொள்ளுமாறும் கூறியிருக்கிறார். எனினும் அப்போது ஆசாத் மௌலானா மட்டக்களப்பில் இருந்ததாக கூறவே ஐயோ என கூறி சுரேஷ் அலை தொலைபேசியை துண்டித்திருக்கிறார். அந்த நபர் தெஹிவலையில் குண்டை வெடிக்கச் செய்த ஜெமீல் ஆவார். ஜெமீல் என்ற இந்த குண்டுதாரி பயங்கரவாதத்தோடு தொடர்பட்டவர் அல்ல என்று அப்போது டிஐடி பணிப்பாளராக இருந்த வருண ஜெயசுந்தர அறிக்கை அளித்திருந்தார். அதனால் தான் கடந்த தவணை வருண ஜெயசுந்தர் குறித்து நான் சந்தேகம் எழுப்பியிருந்தேன். இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ, பிசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் பிள்ளையானை சந்திப்பதற்காக மட்டக்களப்பு சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாகி ஒரு வாரத்தில் பிள்ளையானை ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் பிணையில் வெளியே எடுப்பதாக இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியானதன் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேஷ் அலே ஒட்டுமொத்த அரசு புலனாய்வு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். புலனாய்வு தவறுகள் மற்ற துறை செல்வதை தடுப்பதற்காக இது செய்யப்பட்டதே. ஜெய்னி மௌலவி விளக்கமறில் வைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு பிணை பெற்ற சட்டத்தினர்களுக்கு 250,000 ரூபாய் செலவிடப்பட்டதே. அந்த பணத்தை ராணுவ புலனாய்வு பிரிவு செலுத்தியது. தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்களை பாதுகாப்பதற்காக நமது பொது பணம் செலவிடப்பட்டது. 6 மாதங்களில் தேர்தல்கள் நடைபெற இருந்த சூழலில் இந்த தீவிரவாத செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக இது செய்யப்பட்டதே. பிள்ளையானின் கும்பலும் ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து செயற்பட்டன. இது நாட்டின் அரச பாதுகாப்புக்காக செய்யப்படவில்லை. அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கும் படுகொலைகளை நடத்துவதற்கும் இது செய்யப்பட்டதே. பிள்ளையானின் கும்பலும் ராணுவ புலனாய்வு பிரிவும் செய்த குற்றங்களை ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஊடகவியலாளர் பிரகி தெக்னாலி கூட காணாமலாக்கப்பட்டமை, கீத் நோயார் மீதான தாக்குதல், லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல், ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் கொலை, பாலா என்பவரின் கொலை, அதனிடத்தில் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் கொலை, பாலா என்பவரின் கொலை, நடேசன், சிவராம் ஆகிய ஊடகவியலாளர்களின் கொலை போன்ற நடவடிக்கைகள் இந்த கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. பிள்ளையானின் கும்பலைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவால் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இது அரச பாதுகாப்பிற்காக அல்ல, அரசியல் ஒப்பந்தங்களை பெறுவதற்காகவே இவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு ராணுவ தளபதிக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் தகவல்களை மறைத்ததாக சந்தேகத்தின் பேரில் ராணுவ தளபதியும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியிருக்கும் என அவரை நான் எச்சரித்திருக்கிறேன். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பிறகு ஆசாத் மௌலானாவின் குடும்பத்தினர் அஹங்கல்லாவில் உள்ள ஒரு தங்கும் விடுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இதை சுரேஷ் சிலை செய்திருக்கிறார். தூதரகத்தில் அவருக்கு வேலை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தங்கும் விடுதியின் பதிவேடுகளில் உள்ள அனைத்து பதிவுகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். தடுப்புக்காவில் உள்ள சந்தேகபரான சுரேஷ் சிலையை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளன. இதை ஒரு தளமாக பயன்படுத்த அவரை அனுமதிக்க முடியாது. இப்போதெல்லாம் மக்கள் மர்மமான முறையில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தேகநபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு முந்தைய நீதிவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யுமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். சந்தேகநபரான சுரேஷ் சிலை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளிக்க அனுமதி கோரியிருக்கிறார். இது இந்த விசாரணையை தடுக்கும் ஒரு முயற்சி. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் இந்த விசாரணையை தடுக்க விரும்புகிறதே. அவர்கள் இந்த விசாரணையை நிறுத்த காத்திருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சிலைதான். மற்ற சூத்திரதாரிகள் அவரை சுற்றியே இருந்திருக்கிறார்கள். யாருக்கு சுரேஷ் சிலை இந்த செயலை செய்தார் அதையும் நாங்கள் விசாரித்து வருகிறோம். இதற்கு பொறுப்பான முக்கிய நபர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் விசாரித்து வருகிறோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்பு இந்த தாக்குதலை வடக்கு மாகாணத்தில் ஒரு ராணுவ குழுவை படுகொலை செய்வது தொடர்பிலும் தெற்கில் ஒரு படுகொலையை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் அந்த 2 திட்டங்களையும் கைவிட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். 6 மாதங்களில் நடைபெறவிருந்த தேர்தலை குறிவைத்து சந்தேகபரான சுரேஷ் சிலைவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த செயல் மேற்கொள்ளப்பட்டது என்று மேலதிக செயலர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார்.
அதைத் தொடர்ந்து சுரேஷ் சிலை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தண்ணி ஷவேந்திர பெர்னாண்டோ, சட்டத்தினிகளான அசித் சிறுவர்தன் மற்றும் ரசிகா பாலசூரி ஆகியோருடன் ஆஜராகி விடயங்களை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். பிரான்சுக்கு சென்ற ஆசாத் மௌலானாவிடம் இருந்து ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக முறைப்பாட்டாளர் சார்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வாக்குமூலத்தின் உள்ளடக்கங்களை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் குறுக்கு விசாரணை மூலம் நீதிமன்றத்தில் அதை சான்றாக முன்வைக்க வேண்டும். அவர் இந்த வாக்குமூலத்தை சேனல் போர் அளித்திருக்கிறார். பிரிட்டனில் சேனல் போர் பற்றி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும், அது எந்தவித நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு அலைவரிசையாக அறியப்படுகிறது. இந்த வழக்கில் பல சாட்சிகள் நீதிபதியிடம் அளித்த வாக்குமூலங்களின் தகவல்களை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 127 கீழ் சந்தேகநபர் தரப்பு பெற்றதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிஐடியால் இந்த வாக்குமூலங்களின் நகல்களை பெற முடியுமானால் எங்களால் ஏன் முடியாது? அதேபோன்று இந்த சந்தேகநபர் தனது சட்டத்தினை சந்திப்பதை மேற்பார்வை செய்ய அரசு தரப்பு கூறுகிறது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது. சட்டம் அதிபர் சார்பிலான குறித்த கோரிக்கை சட்டத்தணிகளின் முழுமையான உரிமையும் வருவதாக கருதப்படுகிறது. என் கட்சிக்காரர் கொல்லப்படாமலேயே கொல்லப்படும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனது கட்சிக்காரர் நீதிவானிடம் வாக்குமூலம் அளிக்க அனுமதி கோரினார். கடந்த முறை அப்போது அவருக்கு முந்தைய நீதிவான் சிந்தித்து மீள அறிவிக்குமாறு கூறினார். இன்று மீண்டும் அந்த ரகசிய வாக்குமூலத்தை வழங்குவதற்கான கோரிக்கையை முன்வைக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது இந்த வழக்கின் முதல் இரு சந்தேகநபர்கள் சார்பில் அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்க கோரி சட்டத்தணி சுகஸ்திக் ஆருலிங்கம் மற்றும் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக் ஆகியோரால் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் சம்பந்தப்பட்ட குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஆஜரான ஜனாபி சிறுதண்ணி ரியான் சி அரசு குலரத்ன தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேகவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது பொருத்தமற்றது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் பசன் அமரசேன காவலில் உள்ள சந்தேகவரான சுரேஷ் செலவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டாம் என்ற வழக்கு தரப்பின் கோரிக்கை மீதான கட்டளையை ஜூலை முதல் அன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127 பிரிவின் கீழ் நீதிபதியின் முன் வாக்குமூலம் அளிக்க அனுமதி கோரிய சுரேஷ் செலவு விடுத்த கோரிக்கை மீதான ஆணையும் அன்று அறிவிக்கப்படும் என்றும் நீதிவான் தெரிவித்திருக்கிறார். அதுவரை சந்தேகவரை காவல் வைத்து அடுத்த தவணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதேநேரம் நேற்றைய தினம் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணி அமைப்பின் தலைவருமான சுகீஸ்வர பண்டாரம் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். எனவே முன்னாள் புலனாய்வு பிரதான சுரேஷ் செலவு உள்ளிட்ட ராணுவத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்களுக்கு ஆதரவு வழங்க கோரும் இந்த போராட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் ஜனாபி செயலகத்துக்கு முன்பாக பெரும் பதற்ற நிலை நிலவியிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் ஆதரவாளர்கள், பொதுத்திரர்கள் மற்றும் அரசியல் செயற்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் போராட்டக் குழுவினர் சுரேஷ் செலவு உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் பழிவாங்கல் செயற்பாடுகளை கண்டித்து மகஜர் ஒன்று ஜனாபதி அனந்தகுமார் ஜனாயக் அல்லது ஜனாபி செயலகத்தின் பொறுப்பு வாய்ந்த சில சிவில் அதிகாரி ஒருவரிடம் கையளிப்பதற்காக ஜனாபி செயலகத்தை நோக்கி நகர முற்பட்டிருக்கிறார்கள். என போராட்டக்காரர்கள் முன்னோக்கி செல்வதை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். ஜனாபி செயலத்திலிருந்து வரைந்த மக்கள் தொடர்பு அதிகாரி ஒரு மகஜரை பெற்றுக்கொள்ள முன்வந்த போதிலும் தமக்கு முறையான அதிகாரியிடமே அதனை ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்து போராட்டக்காரர்கள் மகஜரை அவரிடம் வழங்க மறுப்பு தெரிவித்ததோடு கடும் துணையிலும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதனிடம் நாமல் ராஜபக்சே இந்த பெசில் நாமல் மஹிந்த ஆகியோர் பிள்ளையானை சந்தித்திருக்கிறார்கள் என்பதான விடயங்கள் பற்றி நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். அத்தியபூர்வ எக்ஸ்டர் வலைத்தளத்திலே அவரால் இந்த தகவல்கள் பகிரப்படுகின்றன. அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது என்றும் பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பணத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என பொதுஜன பிரமுகன் தேசியமைப்பாளர் நாமல் ராஜபக்சே கூறியிருக்கிறார். மட்டக்களப்பு சிறையில் இருந்த பிள்ளையானை மைந்த பெசில் நாமல் ஆகியோர் சந்தித்தமை தொடர்பில் தற்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இந்த விடயங்கள் இவ்வாறு பேசப்படுகிறது. 2018 மற்றும் 19 ஆண்டுகளில் சிறையில் இருந்த சுனிசுத்திரி சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை நான் நேரில் சென்று சந்தித்தேன் என்பது ரகசியமான ஒன்றல்ல. உண்மையில் நான் அங்கு சென்றதற்கான சிறைச்சாலை பதிவுகள் தற்போதும் மிக தெளிவாக காணப்படுகின்றன. அந்த காலகட்டத்தில் பிள்ளையான் 2015 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 2018 உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் ஆகிய இரண்டிலும் எங்களுடன் கூட்டணியின் பங்காளியாகவே போட்டியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பானது என்பதாக கூறியிருக்கிறார். பிள்ளையான் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்படவில்லை. அப்படி இருக்க இவ்வாறான ஊடக நாடகங்கள் மூலம் அரசாங்கம் யாரைத்தான் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் தேசிய மக்கள் சக்தியானது ஈஸ்டர்

விசாரிக்கும் உங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அத்துடன் எந்த ஒரு சந்தேகத்தையும் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் தெரிவித்துக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இவ்வாறு அரசியல் நாடுகள் மற்றும் ஊடக தலைப்புச் செய்திகள் மூலம் கவனம் செலுத்துவதை விடுத்து அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு அர்த்தமுள்ள முடிவுகளை வழங்க வேண்டும் என்பதாக இவ்வாறு நாவல் ராஜபக்ஷ தனது எக்ஸலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வருகிறது. நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுர்குமார் திஸாநாயக்க மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். ஜனாதிபதி அனுர்குமார் திஸாநாயக்க நாடாவை வெட்டி கட்டிடத்தை திறந்து வைப்பதையும் அருகில் தமிழரசுக் கட்சியின் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதன் உட்பூர் உள்ளிட்டோர் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே தரப்பட்டிருக்கிற செய்தியாகும். மிகுதித்தோடுத்தான புகைப்படம் இவ்வாறு வீரகேசிருப்பதில் இன்றைய பத்திரிகைகளிலும் வெளியாக இருப்பதையும் நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஜனாதிபதி இங்கே கருத்து வெளியிடும் போது பிரதானமான சில விடயங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அதிலும் பிரதானமாக ஜனாதிபதி கூறியிருந்த விடயம் தமிழர்களுடைய வாசிப்பு பழக்கம் குறித்து அவர் பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர்களுடைய வாசிப்பு என்பது மிக நீண்ட காலமாக இருந்தது. அந்த ஆர்வம் பாராட்டத்தக்கது என்பதாக அவர் குறிப்பிட்டதோடு நாட்டில் வாசிப்பு கலாச்சாரம் குறைந்து வரும் இந்த வேளையில் தமக்கள் இன்னமும் வாசிப்பதில் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என்பது ஜனாதிபதியுடைய கருத்தாக அமைகிறது. இந்த விழாவில் உரையாற்றும் போது ஜனாதிபதி மேலும் சில விடயங்களை பற்றி பேசியிருந்தார். தடைப்பட்டிருந்த நூலகத்தின் நிர்மாணப் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை காண்பதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்த பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை திறப்பதன் மூலம் தமிழ் மக்களின் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கு. இதற்கிணையாக பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இடையத்தனமும் ஜனாதிபதியினால் இவ்வாறு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு தகவலாக நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த புதிய நூலக கட்டிடத்தில் சிறுவர்களுக்கான விஞ்ஞானம் மற்றும் தொழிற்பார்வை வழங்குவதற்கான தனியானதொரு பிரிவும் நிறுவப்பட்டிருப்பது சிறப்பம்சம். மட்டக்களப்பு பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி மாநகர சபை ஊழியர்களுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபையின் நகரபிதா கே சிவம் பாக்கியநாதன் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் ஜனாதிபதியினால் நூலக வளாகத்தில் மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது. கைத்தொழில் மற்றும் தொழில்மீச்சு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துநிதி, கிழக்கு மாநில ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த லால் ரத்னசேகர் ஆகியோருடன் கந்தசாமி பிரபு, ஜி ஸ்ரீநேசன், எஸ் ராசமாணிக்கம், ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவல். இதனிடம் ஜனாதிபதி மற்றொரு நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். அது குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை மட்டக்களப்பு ஜனாதிபதி அனுர்குமார் திஸாநாயக்க தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தியை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஜனாதிபதி இதுபற்றி எவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தி என்பதை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது டாலருடைய விலை அதிகரித்து வருகிற ஒரு சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக எனவே இந்த நிலையில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் இலங்கை ரூபாவுக்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை முகாமைத்தும் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரூபாவின் பெறுமதியை பாதுகாப்பதற்கும் எரிபொருள் விநியோகத்தை வரையறுப்பதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு வெபரர் மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிராக முழு நாடுமே ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு பேசியிருக்கிறார். தற்போது டாலர் தொடர்பான நெருக்கடி ஒன்றை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏனைய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் டாலர் பலமடைந்திருக்கிறது. அது நமது ரூபாவில் பார்க்கிற பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை நான் கூற வேண்டியிருக்கிறதே. எனவே அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமது பிரதான வருமான வழிகளில் ஒன்று டாலர்களை ஈட்டி தரும் சுற்றுலாத்துறை. கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் 29% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நமது டாலரில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நமது ஏற்றுமதிகளுக்கான தேவையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் டாலர்களிலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் அனுப்பும் பணப்பரிமாற்றங்களிலும் இந்த மாதத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் டாலரின் விலை உயர்வினால் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான மாதாந்த செலவினம் அதிகரித்திருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக நமக்கு 98 மில்லியன் டாலர்களை செலவானது. மார்ச் மாதத்தில் அது 216 மில்லியன் டாலர்களாகவும் ஏப்ரல் மாதத்தில் 368 மில்லியன் டாலர்களாகவும் அதிகரித்தது. இந்த மே மாதத்தில் அது 522 மில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. ஒரு மாதத்துக்கான எரிபொருள் இறக்குமதி செலவு 500 மில்லியன் டாலர் என்ற எல்லையை தாண்டி இருக்கிறது. இது நம்ம ரூபாய்க்கு அழுத்தத்தையும் டாலருக்கான தேவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த
நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் சட்டத்தின் ஆட்சியில் ஆதிக்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எண்ணிலிருந்து பிரதேச

0: ஜனாபை செயலாளர் கிராமத்திய உத்தரவு வரையிலும் நகரத்திலிருந்து கிராமம் வரையிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சட்டத்தின் முன்னிலையில் முற்றிலும் சமானவர்கள். எவரும் சட்டத்திற்கு மேல் இல்லாத ஒரு நாட்டை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். சிலரால் அவ்வாறதொரு நாடு உருவாவதை தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தகையதொரு நாட்டில் வாழ்ந்து அவர்களுக்கு பழக்கமில்லை. சிலர் தங்களை சட்டத்திற்கு மேலானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி நினைத்த ஒரு யுகம் இருந்தது. நாம் அந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். அவர்கள் கடந்த காலத்தில் எவ்வளவுதான் வரப்பிரசாதங்களையும் சலுகைகளையும் அனுபவித்திருந்தாலும் குடும்ப பின்னணி என்னவாக இருந்தாலும் அவை எதுவும் சட்டத்துக்கு பொருந்தாது. அனைவரும் சட்டத்தின் முன்னிலையில் சமமானவர்கள். போதைப்பொருள் ஒழிப்பில் இது மிகவும் முக்கியமானது. ஆனால் சட்டத்துக்கு மேலிருந்தவர்களிடம் சட்டம் நெருங்கும் போது அவர்கள் பதற்றமடைகிறார்கள். சட்டத்துக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு பழக்கம் இல்லை. எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. யார் மீதும் வெறுப்போ குரோதமும் இல்லை. இது மக்கள் எங்களிடம் ஒப்படைத்து ஒரு பொறுப்பு இருக்கிறது. இமாலயத்துக்கு செல்லும் போது பரிசோதிக்க முடியாத அதிகாரிகள் இருந்தார்களும் நாம் அதனை மாற்றினோம். ஒவ்வொருவரும் மாநிலத்தினால் வழங்கப்படும் அடையாள அட்டை அதற்குள் பயன்படுத்த வேண்டும். துறைமுகம் சுங்கத்திணைக்களம் ஆகியவற்றுக்குள் நுழைய முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. தகவல் ஏதேனும் இருந்தால் புலனாய்வு அதிகாரிகளுக்கு அங்கு நுழைவதற்கான அதிகாரத்தை நாம் வழங்குவோம். இந்த சட்டங்களை நாம் பலப்படுத்தி தருவோம். நாம் இந்த பொறுப்பினை நிச்சயமாக சரியான முறையில் நிறைவேற்றுவோம் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் தன்னுடைய உரையின் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இது விபர் மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது அவர் தெரிவித்த கருத்தே. சுமந்திரன் எம்பி ஏற்கனவே நூலக திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதிகார பகிர்வு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. நாட்டில் இனிமேல் யுத்தம் ஏற்பட அனுமதிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக அமைகிறது. எனவே அதற்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஒன்றினை விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதான கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நூலக திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சுமந்திர நம்பி கருத்து வெளியில் எங்களுடைய தமிழரசு கட்சி நாளைக்குட்பட்ட மட்டக்களும் மாநிலசபையின் பொது நூலகத்தை திறந்து வைப்பதற்கான அழைப்பு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாவுக்கு அனுப்பப்பட்ட போதே அவர் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று வருவார் என்று நான் உறுதியாக நம்பினேன். அதற்கு காரணம் உண்டு. அவர் அடிக்கடி யாழ்ப்பாணம் பொது நூலகம் பற்றி பேசுவார். யாழ்ப்பாண மக்கள் அந்த நூலகத்துக்குள் நுழையும் போது செருப்புகளை கலற்றி வைத்துவிட்டு உள்ளே நுழைவார்கள். நூலகத்தை கோயில் போல் பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் அடிக்கடி கூறியிருக்கிறார். அண்மையில் கூட கம்பன் விழாவில் தாம் ஆற்றிய உரையிலும் நூலகத்தையும் அதன் பெருமதியையும் சிலாகித்து அவர் பேசியிருந்தார். ஆகையினால் நூலக திறப்பு விழாவுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று அவர் கட்டாயம் வருவார் என்று நாங்கள் நம்பினோம். அந்த அழைப்பை ஏற்றமைக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே நாடாவை வெட்டி பொது நூலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி தொடர்பான நினைவுக்கல்லின் திரை நீக்கத்தை என்ன செய்யும்படி கேட்டுக் கொண்டார். ஒரு வகையில் இது எங்கள் பணிகளை நாங்கள் எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முன்மாதிரி, நாட்டின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உதாரணம் அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். நேற்று கூட ஜனாதிபதி உரையாற்றிய சமயம் இந்த நாட்டில் இனியொரு யுத்தம் நடைபெற அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியிருந்தார். அவர் ஆயுதமேந்தி போராடி ஒரு குழுவில் இருந்து வந்தவர். நாங்கள் ஆயுதமேந்தி போராடிய ஒரு மக்கள் கூட்டம். இரு தரப்பினருமே இனி யுத்தம் புரிவதில்லை, அதை வரவேற்பதில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாட்டில் இனி யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான அடையாளமாகவே இன்று பொது நூலகத்தை நாடாவட்டி திறந்து வைப்பதையும் அதை ஒட்டிய நினைவுக்கல்லை திருநீக்கம் செய்து வைக்கின்ற விடயத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டிய அவசியத்தை நான் ஜனாதிபதிக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன் என்பதாக இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சுமந்திரன் எம்பி அவர்கள். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பால்மா விலை உயர்வு, அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரிக்கலாம், இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை என்பதான தகவல் திவ்யன பத்திரங்களுடைய முக்கியமான செய்தியாகவும் இது வெளியாகிறது. படுமில பாலனின் கிலிகியா என்பதாகவும் இந்த செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. ருப்பியல வலப்பல்லட்டமதமா டொலரையே ருப்பியல் துன்சி கட்ட நகி என்பதான செய்தியையும் திவ்யன பத்திரிகை தருகிறது. பொது டாலருடைய விலை நேற்றைய தினத்துக்கு 342 ரூபாய் ஆக காணப்படுகிறது என்பதும் அந்த தகவல். இந்த நிலையில் ஒரு பக்கம் பொருட்களுடைய விலை அதிகரிக்கிறது என்பதான செய்திகளும் தரப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வும் தற்போது ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட பெருந்தொகை அரிசி விடுவிக்கப்படாமல் தேக்கமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியை வெகுவாக அதிகரித்து வருவதால் அரிசி, பருப்பு, சீனி, வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கமே. 400 கிராம் பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை 50 ரூபாவாலும் ஒரு கிலோ பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை 125 ரூபாவாலும் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கம் அறிவிக்கிறது. சந்தையில் உள்ள நிலைமை மற்றும் பரிமாற்ற வீதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து பொதியிடப்படும் பால்மா பேக்கெட்டுகளின் விலை இவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் குறிப்பிட்டது போன்று கப்பல் கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் ஒரு கிலோ பருப்பின் விலை 275 தொடக்கம் 280 ரூபாய் வரையிலும் வெங்காயம் 200 ரூபாய் வரையிலும் உருளைக்கிழங்கு 180 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் பி சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற சிதா சந்திப்பில் அவர் கருத்து வெளியிடும் போதும் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பருவதி 350 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளது. டாலர் பருவதி அதிகரிக்கும் போது சாதாரணமாக இறக்குமதிக்கான செலவும் அதிகரிக்கும். கடந்த 1.5 வருடமாக சீனிக்கான செலவு 205 ரூபாவாக இருந்தாலும் ரூபாய் 190 மற்றும் 192 ரூபாவுக்கே விற்பனை செய்தோம். அண்மையில் 195 ரூபாவுக்கு சீனிக்கான விலையை அதிகரித்தோம். தற்போது வரையில் லட்டத்தையே சந்தித்து வருகிறோம். சிறு தொகை சீனியை இறக்குமதி செய்ய முடியாது. குறைந்தது 500 டன் சீனி தொகையாவது இறக்குமதி செய்ய வேண்டும். வங்கிக் கடனுக்கான வட்டி அதிகரிக்கும் என்பதால் பொருள் தொகையை களஞ்சியப்படுத்தாமல் விரைவாக விற்பனை செய்து நிறைவு செய்துவிடுவோம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை இந்தியாவிலிருந்து சீனி இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள நிலைமையில் பிரேசிலில் இருந்தே சீனி இறக்குமதி செய்ய முடியும். தற்போது கொள்முதலுக்கான கோரிக்கையை முன்வைத்தாலும் பொருள் நாட்டை வந்தடைய குறைந்தது 2 மாதங்களாவது ஆகும். இருப்பிலுள்ள பொருட்களையே விற்பனை செய்ய வேண்டி ஏற்படும். செலவு அதிகரிப்பால் நட்டத்தை சந்திக்க நேர்ந்துள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும் பொருட்களின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை. நட்டத்தை ஈடு செய்ய வேண்டுமெனில் ஓரளவு விலை அதிகரிப்பை செய்தே விற்பனை செய்ய வேண்டும். அதனால் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பருப்பு 260 ரூபாவுக்கு விற்பனை செய்தோம். அதன் பின்னர் நாட்டில் பருப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து 310 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதே. மீண்டும் பருப்பு 225 தொடக்கம் 230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் தற்போது நிலைமையில் பருப்புக்கான விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொள்முதல் செய்யப்பட்டுள்ள பருப்பு தொகை விரைவில் நாட்டை வந்தடைய உள்ளது. டாலர் பருமதி அதிகரித்துள்ளதால் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் பருப்புக்கான விலையும் அதிகரிக்கலாம். விற்பனையாளர்களாக எதற்கும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஏற்றுமதி கட்டணம் கப்பல் கட்டணம் அதிகரிக்கும் பட்சத்தில் விலை அதிகரிப்பும் ஏற்படும். இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. 1,65,000 மெட்ரிக் டன் அரிசி தொகையை இறக்குமதி செய்து நிறைவு செய்துவிட்டோம். பொருள் தொகையாக வந்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. அதனால் நட்டத்தின் அடிப்படையில் விற்பனை செய்யாமல் அரிசி தொகையை இருப்பில் வைக்க விற்பனையாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் வந்த பொருட்களை நிதி பற்றாக்குறையால் விடுவித்துக் கொள்ள முடியாது போனது. ஏற்றுமதியாளர்களிடமிருந்தே கடன் பெற்றே பொருட்களை விடுவித்துக் கொண்டோம். 45 நாட்கள் கழித்து அவர்களுக்கான கடன் தொகையை விலை செலுத்தும் போது டாலர் பருமதி எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை கூற முடியாது. இதனால் அரிசி இறக்குமதிக்கான செலவும் அதிகரிக்கும். உதாரணமாக 2 வாரங்களுக்கு முன்னர் பொன்னி அரிசி 225 ரூபாவுக்கு விற்பனை செய்தோம். ஆனால் தற்போது செலவுகளின் அடிப்படையில் 240 ரூபாவுக்காவது விற்பனை செய்ய வேண்டும். பால் பொன்னி அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட காலப்பகுதியில் 240-245 ரூபாவுக்கே விற்பனை செய்தோம். தற்போதுள்ள நிலைமையில் 260 ரூபாவுக்காவது விற்பனை செய்ய வேண்டும். நிர்ணய விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அரிசியை அதிக விலைக்கும் விற்பனை செய்ய முடியாது. அதிகபட்ச விற்பனை விலையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதுள்ள நிலைமை அரசாங்கம் நன்கறிந்தே வைத்திருக்கிறது. நாட்டில் நெருக்கடி ஏற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு எதுவுமின்றி விநியோகம் செய்திருக்கிறோம். எங்கள் தரப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு அதிகபட்ச விற்பனை விலையை நீக்கினால் மாத்திரமே அரிசி தொகையை விடுவித்துக் கொள்ள முடியும். நாட்டுக்கு வரவழைத்துள்ள அரிசி தொகையை எதிர்வரும் 30 தேதிக்குள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். தேவையான நிதித்தொகை இல்லாமல் பெருந்தொகை அரிசி துறைமுகத்தில் தேங்கியுள்ளது. அதனை விடுவித்துக் கொள்ள சுங்க வரியை செலுத்த வேண்டியுள்ளது. இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் பொருட்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும்போது அநேகமான சந்தர்ப்பங்களில் பொருட்கள் பழுதாகி விடுகின்றன. அவற்றில் 65% பொருட்களே விற்பனைக்கு பொருத்தமானவையாக இருக்கின்றன. டாலர் பருமதியுடன் ஒப்பிடும்போது இந்த பொருட்களுக்கான விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாசிப்பயறு உளுந்து கோபி போன்ற பொருட்களின் விலையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதாக இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் விடுத்திருக்கிற முக்கியமான எச்சரிக்கை தகவலாக இதனை நாம் அவதானிக்கலாம். எனவே பால் தேநீர் விலையும் 5 ரூபாவால் உயர்வடைந்திருப்பதாக இப்போது கூறப்படுகிறது. எனவே பால் மாவின் விலை உயர்வடைகிறது. அதே நேரத்தில் இப்பொழுது பால் தேநீர் விலையும் உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். 2 மாதத்தில் நாட்டின் கடன் சுமை 10,700 கோடி டாலரால் அதிகரிப்பு. டாலரின் பொறுமதியும் 292 ரூபாவிலிருந்து 343 ரூபாவாக உயர்வு என்பதான தகவல் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மறைக்கார் எம்பி தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம். 20 மாதங்களில் நாட்டின் கடன் சுமையானது 20,000 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்திருக்கிறது என்பதான குற்றச்சாட்டினை முன்வைத்திருப்பதோடு டாலரின் பெறுமதி 1 ரூபாவால் அதிகரிக்கப்படும் போது நாட்டின் கடன் சுமையானது 40 பில்லியன் ரூபாவினால் அதிகரிக்கப்படுகிறது என்றும் அவர் இவ்வாறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மறைக்கார் எம்பி சபையில் இந்த கருத்துக்களை முன்வைத்து பேசும்போதே இவ்வாறு பேசியிருக்கிறார். அதில் பிரதானமாக அவர் குறிப்பிட்டபடி மனோகுமார் ஜனநாயக் இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது டாலரின் பெறுமதி 292 ரூபாவாகும். ஆனால் அது தற்போது 343 ரூபாவாக உயர்வடைந்து அதிகரிக்கப்படும் போது கடன் சுமை 40 பில்லியன் ரூபாவினால் அதிகரிக்கப்படும். அதாவது அனுர்குமார் ரிசானாய்க்கு ஜனாதிபதியான பின்னர் டாலரை கட்டுப்படுத்த முடியாமல் எமது நாட்டின் கடன் சுமையானது 20,000 மில்லியன் ரூபாவினால் அதிகரித்திருக்கிறது. இங்கே அரசாங்கம் பொய்களை கூறிக்கொண்டிருந்தாலும் கிராமங்களுக்கு சென்று பாருங்கள், மக்கள் இவ்வாறு வாழ்கிறார்கள் என்பது தெரியும். 76 வருட சாபம் என்று கூறினாலும் 2 மாதங்களில் மின்சார கட்டணங்கள் 2 தடவைகளில் அதிகரிக்கப்பட்டதை 76 வருடங்களில் கேள்விப்பட்டதில்லை. அத்துடன் மத்திய வங்கிக்கு ஹெக்கர்கள் பூந்ததாகவும் 76 வருடங்களில் அறிந்திருக்கவில்லை. அசோசமும் 2 தடவைகள் வழங்கியதாகவும் கேள்விப்படவில்லை. இவர்கள் என்ன கூறினாலும் இவர்கள் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாட்டின் மொத்த கடன் தொகை 93 பில்லியன் டாலராகவே இருந்தது. ஆனால் கடந்த 20 மாதங்களில் 107.2 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. என்ன செய்து இந்த கடனை அதிகரித்தார்கள்? அபிவிருத்திகளை செய்யவில்லை. கடந்த காலங்களில் மத்தியகளுக்கு யுத்தத்தின் மீது சுமத்தி அதனை மறைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. நம்பிக்கை இல்லாமையினால் முதலீட்டாளர்கள் வரவில்லை. வாகன இறக்குமதியை தடை செய்தால் அது பிரச்சனையாகும் என்று கருதி அதனை வேறு வகையில் செய்கிறார்கள். வேலை முடியாதவர்கள் என்ன கூறினாலும் முடியாத ஒரு மணித்தாளத்தில் 40 மில்லியனால் கடன் சுமை அதிகரிக்கிறது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு கருத்தும் ஐக்கிய மக்கள் சக்தி என்னுடைய பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதுபண்டாரவினால் தெரிவிக்கப்பட்ட தினக்குரல் பத்திரிகை தகவலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கோட்டா ஆட்சியில் இருண்ட யுகம் தற்போது தொடர்கிறது. ரஞ்சித் மதுபண்டார எம்பி என்பதாக இந்த செய்தியை காணலாம். கோத்தா ஆட்சியின் இருண்ட யுகம் தற்போதும் தொடர்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. 2025 ஆண்டுக்கான பொருளாதார முழாய்வு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். டாலரின் பெறுமதி நாளுக்கு நாள் உயர்வடைந்து செல்கிறது. ரூபாவின் பெறுமதியும் வீழ்ச்சியடைகிறது. அரசாங்கம் அதனையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் ஆட்சிக்கு இனி இரண்டு காலம் தற்போது தொடர்கிறது. அந்த ஆட்சியிலும் டாலர் பெறுமதி உயர்வடைந்து பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடம் நிறைவடைந்துள்ளது. இதுவரையில் எவ்விதமான பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு பொருளாதாரம் முன்னெடுத்து எதிர்பார்க்க முடியும்? பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விதத்திலும் நிவாரணம் அளிக்கவில்லை. நடுத்தர மக்களின் கார் கொள்ளுணவு கனவு கேள்விக்குள்ளாகியுள்ளது. அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படும் கம்பெனிகளுக்கு இறக்குமதிக்கான மேலதிக சுங்கவரி 50% அதிகரிக்கப்படுவதற்கு முன்னர் 3,500 அதிகமான கார்களுக்கு கடன் பற்று பத்திரங்களை விநியோகித்திருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு மாத்திரம் வரிச்சைகளை வழங்கியிருக்கிறது என்பதாக ரஞ்சித் மது பண்டார இவ்வாறு சபையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதனிடம் மேலும் ஒரு தகவலாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். 50% வரி அமுலுக்கு வரும் முன் 4,000 வாகனங்களுக்கு அரசால் கடன் கடிதங்கள் என்பதாக இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. இன்று வாகனங்களுக்கு இறக்குமதி வரை 50% விதித்திருக்கிறார்கள். 16ஆம் தேதி முதல் இந்த வரி நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு முன்பே இந்த தகவலை அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் மூலமாக வெளியாக இருக்கிறது. சிலருக்கு அனுப்பி 4,000 அதிகமான வாகனங்களுக்கு கடன் கடிதங்களை கூட அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனால் பல பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று நாட்டின் அனைத்து மக்களும் பொய்யால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான பொருளாதார முழாய்வு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். விவசாயிகளுக்கு இன்று உரம் இல்லை என்பதோடு கிடைக்கும் உரமும் தரமற்றதாகவே உள்ளது. இருக்கும் உரங்களுக்கு கருப்பு சந்தை வழியாக விவசாயிகளுக்கு கிடைத்து வருகின்றன. கடந்த தேர்தல் காலத்தில் நெல் விளைச்சலுக்கு கிலோவுக்கு ரூபாய் 150 உத்தரவாத விலையை பெற்றுத் தருவோம் என்று பிரஸ்தாபித்திருந்தார்கள். இன்று உரப் பிரச்சினைக்கும் யானை மனித போதலுக்கும் தீர்வுகள் இல்லாமல் விவசாயிகள் ஆதரவற்றவர்களாக போலவே மீனவர்களையும் தற்சமயம் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கை செலவு அதிகரித்து வாழ்க்கை சுமை அதிகரித்து காணப்படுகின்றன. ஓய்வூதியர்களுக்கும் பிரஷ்ட பிரஜைகளுக்கும் அவர்களின் சேமிப்புகள் மீதான 15% வட்டி வருமானங்கள் கூட இன்று பறிக்கப்பட்டிருக்கின்றன. 200 ஆடை தொழிற்சாலைகள் வேலை திட்டத்தின் ஆரம்பிக்கப்பட்ட மாஸ்லங்கா பிராண்டிங் நிலையத்தில் ஹிருதரமானி போன்ற தொழிற்சாலைகள் நாட்டில் மூடப்பட்டு வருகின்றன. இன்று இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. நமது நாட்டில் வறுமை 30% 40% வரையில் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த வறுமை நிலை தெரிந்தும் அரசாங்கம் வறிய மக்களை புறக்கணித்து நடந்து வருகிறது. வறுமை ஒழிப்புக்கு அரசாங்கத்திலும் இந்த தெளிவான வேலை திட்டமும் இல்லை. உணவு பாதுகாப்பின்மை, மருந்து தட்டுப்பாடுகள் இன்று நிலவுகின்றன. மருத்துவமனையில் உபகரணங்களில் காணப்படும் தட்டுப்பாடுகள், அறுவை சிகிச்சைகளை செய்து கொள்வதற்கு வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை இன்று மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 12 லட்சத்துக்கு விசேக வாகனத்தை பிரித்தருவோம் என கூறிய அமைச்சர் கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். கல்வி சீர்திருத்தங்களுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கல்வி ஆபாசமைப்படுத்துவதை எதிர்த்தோம். கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுப்போம் என கூறிய ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தால் பாடசாலைகளுக்கு தேவையான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை கூட பெற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது தேவையான பயிற்சிகளை ஏனும் பெற்றுக் கொடுப்பதற்கு கூட முடியாமல் தானே போயுள்ளன. 12 லட்சம் ரூபாவுக்கு விசேக காரை பெற்றுத் தருவோம் என வாக்குறுதி வழங்கிய இந்த அரசாங்கம் பொய்யர்கள் ஏமாற்றுக்காரர்களால் ஆன அரசாங்கம் என்று மக்கள் தற்சமயம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வாகனங்களுக்கு இறக்குமதி வரி 50% விதித்திருக்கிறார்கள். 16ஆம் தேதி முதல் இந்த வரி நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு முன்பே இந்த தகவலை அரசாங்கத்துக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு அனுப்பி 4,000 அதிகமான வாகனங்களுக்கு கடன் கடிதங்களை கூட அனுப்பி வைத்திருக்கிறார். இதனால் பல பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளை செய்து தன்னலத்திற்காக நாட்டின் 220 லட்சம் மக்களை பலி கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக சஜித் பிரேமதாஸ் இந்த குற்றச்சாட்டினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதனிடத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நளின் ஃபெர்னாண்டோ எம்பிக்கு எதிராக நேற்றைய தினம் தெரிவித்த கருத்து குறித்த அவதானத்தை செலுத்தலாம். தமிழன் பத்திரிகையில் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை பரிவர்த்தனை குறித்து போலி தகவல், நளின் எம்பிக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளதாக அமைச்சர் பிமல் அறிவிப்பு என்பதான தகவல். வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஒப்பந்ததாரர்களுக்கே 380 மில்லியன் ரூபாய் வரையான நிதியை 2 முறை வைப்பிலிட்டுள்ளதாக போலியான செய்தி வெளியிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார்.
1: அனுசரணை வழங்குவோர்
2: புதுமையான மாற்றம்.

0: தக்க தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

செய்தி பார்வையிட இருக்கின்றோம். மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போவதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். நளின் பண்டார எம்பிக்கு எதிராக பிமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து பார்க்கலாம். தமிழன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. அதிலும் பிரதானமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை பரிவர்த்தனை குறித்து போலி தகவலை அவர் பரப்பினார் என்பதுதான் நளின் பண்டார எம்பிக்கு எதிரான கருத்தாக அமைகிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஒப்பந்ததாரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாய் வரையான நிதியை 2 முறை வைப்பிலிட்டுள்ளதாக போலியான செய்தியை வெளியிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இவ்வாறு கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் ரவிகருணநாயக் எம்பி முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தற்போது 8332 பேர் பணியாற்றுகிறார்கள். மாநிலங்களின் கீழ் உள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் 4.17 km² ஏத்தர வீதி 8.45 km² பீத்தர வீதிகள் இவ்வாறு இருக்கிறது. 2021 ஆம் ஆண்டு 4,606.2 மில்லியன் ரூபாய், 2022 ஆம் ஆண்டு 2,504.01 மில்லியன் ரூபாய், 2023 ஆம் ஆண்டு 6,19.22 மில்லியன் ரூபாய், 2024 ஆம் ஆண்டு 11,141.81 மில்லியன் ரூபாய், 2025 ஆம் ஆண்டு 14,591.16 மில்லியன் ரூபாய் அடிப்படையில் நெடுஞ்சாலைகள் வீதி பராமரிப்புக்கான செலவுகள் பதிவாகி இருக்கின்றன. நிர்மாணிக்கப்பட்ட இரட்டை வழி வீதி ஒன்றுக்கு கிலோமீட்டரை புதிதாக நிர்மாணிப்பதற்காக சுமார் 306 மில்லியன் ரூபாய் செலவாகின்ற அதே வேளையில் அதில் அடங்கியுள்ள பொருட்களின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். மேலும் புனரமைப்பு கருத்திட்டங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் முதல் 250 மில்லியன் ரூபாய் வரை செலவாகும். நிர்மாணிக்கப்பட்ட 4 வழி வீதி ஒன்றுக்கு கிலோமீட்டரை புதிதாக நிர்மாணிப்பதற்காக 800 மில்லியன் ரூபாயிலிருந்து 1000 மில்லியன் ரூபாய் வரை செலவாகின்ற அதே வேளையில் அதில் அடங்கியுள்ள பொருட்களின் ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் மேலும் புனரமைப்பு கருத்திட்டங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் முதல் 250 மில்லியன் ரூபாய் வரை செலவாகும். கடந்த கேள்வி மனுக்களுக்கு அமைவாக இந்த செலவு 25% முதல் 30% வரையான இடைவெளியில் வீதி காணப்படுகிற நிலத்தில் இருக்கும் தன்மைக்கு அமைவாகும் பொருட்களின் அடிப்படையிலும் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் பிமல் கூறியிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலைகளின் மூலம் அரசாங்கத்தின் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி அளவில் 16,333.14 மில்லியன் ரூபாய் மொத்த வருமானம் கிடைத்திருக்கிறது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டம் 1, அதாவது கடவத்தை முதல் மீரிகம் வரை, மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டம் 3, அதாவது புத்தகரம் முதல் ரம்புக்கணை வரை நிர்மாணப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ரம்புக்கணம் முதல் கலகெதிர வரை நிர்மாணிக்கப்படவிருக்கிறது. இதே நேரத்தில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டம் 4, அதாவது குருநாகல் முதல் தம்புள்ளை வரை நிர்மாணிக்கப்பட உள்ளது. ரத்னபுரி அதிவேக நெடுஞ்சாலை, அதாவது ககத்துருவ முதல் இங்கிரிய வரை நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதேவேளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஒப்பந்ததாரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாய் வரையான நிதியை 2 முறை வைப்பிலிட்டதாக போலியான செய்தி வெளியிட்ட எதிர்க்கட்சி மீனாளின் பண்டாருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அமைச்சர் பிமல் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவருடைய கருத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு கருத்தினை பார்க்கலாம். எதிர்த்தரப்பு எம்பிக்களை அவமதிக்கிறார் பிமல் என்பதாக நேற்றைய தினம் மறைக்கார் எம்பி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இதனிடம் இடம்பெற்ற முக்கியமான செய்திதான் சிறப்புரிமை பிரச்சனையால் நேற்றைய தினம் சபையில் அமளித்துமளி ஏற்பட்டது. சாமர சம்பத் தசநாயகவை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் நடவடிக்கையை எடுத்திருந்தார். இது தொடர்பான தகவல் பற்றி பார்க்கலாம். எனவே சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை எழுப்பி சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாத வகையில் இடையூறு ஏற்படுத்திய புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் சாமர சம்பத் எம்பி ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் அறிக்கை ஒன்றை உங்களுக்கு கையளித்திருந்தேன். எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளமை தொடர்பிலும் செயலாளர் நாயகம் சபை முதல்வர் மற்றும் நீதியமைச்சருக்கு நேற்று தெளிவுபடுத்தியிருந்தேன். அதனால் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு சபாநாயகர் தெரிவிக்கையில் உங்களது சிறப்புரிமை பிரச்சனை தொடர்பில் செயலாளர் சபை உங்களுக்கு பதில் ஒன்றை வழங்கியிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் சபையில் கதைக்க முடியாது என்பதாக சபாநாயகர் கூறியிருக்கிறார். அதனை தொடர்ந்து சாமர சம்பத் எம்பி தொடர்ந்து தனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கேட்டு வந்ததோடு இறுதியில் ஆசனத்திலிருந்து எழுந்த சபையின் நடுவுக்கு வந்து தனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குமாறு தெரிவித்து வந்தார். இறுதியில் சபாநாயகர் அவருக்கு தனது சிறப்புரிமை பிரச்சினை முன்வைப்பதற்கு இடமளித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது சிறப்புரிமை பிரச்சினை முன்வைத்து உரையாற்றிக் கொண்டிருக்கையில் அந்த அறிக்கையை முழுமையாக வாசித்து முடிவடைவதற்கு முன்னர் அவருக்கான சந்தர்ப்பம் நிறுத்தப்பட்டது. அதனால் ஆத்திரமடைந்தவர் சிறப்புரிமை பிரச்சினையை முழுமையாக வாசிப்பதற்கு இடமளிக்குமாறு தொடர்ந்தும் கேட்டு வந்தார். என்றாலும் சபாநாயகர் அதற்கு இடமளிக்காததால் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களும் ஆசனங்களில் இருந்து எழுந்து சாமர சம்பத் எம்பிக்கு அதனை வாசித்து முடிப்பதற்கு இடமளிக்குமாறு கேட்டுக் கொண்டார்கள். இறுதியில் சபாநாயகர் அந்த அறிக்கையின் இறுதி பகுதியை சபைக்கு வாசித்தார். தொடர்ந்தும் சாமர சம்பத் எம்பி சபாநாயகருடன் முரண்பட்டுக் கொண்டு தனக்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு தெரிவித்து வந்தார். அதற்கு சபாநாயகர் நிலையக்கட்டளையின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கதைக்க முடியாது என்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து சாமர சம்பத் எம்பி சபைக்கு நடுவில் வந்து சபாநாயகருக்கு எதிராக சில விடயங்களை தெரிவித்து வந்ததை தொடர்ந்து சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்காக அவரை பாராளுமன்ற பூமியில் இருந்து வெளியேற்றுமாறு சிலர் சபைக்கு
உத்தரவிட்டிருந்தார். சபாநாயகர் உத்தரவு கமைய தாமர சம்பத் எம்பியை உடனடியாக வெளியேற்ற முடியாமல் இருந்தது. படைக்கல செய்வதில் அவருக்கு அருகில் சென்று அது தொடர்பில் அவருக்கு எடுத்துரைத்தார் என்றாலும் அவர் உடனடியாக வெளியில் செல்லாமல் சுமார் 10 நிமிடங்கள் வரை ஆசனத்தில் இருந்த நிலையில் பின்னர் அவராகவே சபையிலிருந்து வெளியில் சென்றார். அந்த நேரத்திலும் சபை நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் சபையில் மேலும் சில கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதிய கல்விக் கொள்கை பிற்போடப்பட்டதின் சாபம் எதிர்கட்சியினரை சும்மா விடாது என்பதான கருத்து பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை பிற்போடப்பட்டதன் சாபம் எதிர்க்கட்சியினரையே சாரும் என்பதான கருத்து அவரால் முன்வைக்கப்படுகிறது. எனவே முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி மறுசிறப்பு திட்டம் 2026 நடைமுறையில் உள்ளது. புதிய கல்வித் திட்டத்தில் ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இரண்டாம் நிலை கல்வி மற்றும் சிரேஷ்ட இரண்டாம் நிலை கல்வி ஆகிய பொதுக் கல்விக்குரிய பிரதான தூணாக கலைத்திட்டம் வரிசனைப்புகளும் அதற்கு மேலதிகமாக மனிதவள மேம்பாடு, மதிப்பீடு செய்தல் மற்றும் கணிப்பீடு, கல்வி நிர்வாகம், வரிசனைப்புகள் மற்றும் உட்கட்ட வசதிகள் மேம்பாடு, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய தூண்களின் கீழ் ஒன்றோடொன்று ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு செயல்முறையாக கல்வி வரிசனைப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதாக நளின் ஹேவகே அமைச்சர் கூறுகிறார். 2026 பாடசாலைகளில் தரம் 1 செயற்பாடு சார்ந்த கலைத்திட்ட மறுசிறப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. 2027 தரம் 2 செயற்பாடு சார்ந்ததாகவும் தரம் 6 அழகு சார்ந்ததாகவும் கலைத்திட்ட மறுசிறப்புகள் நடைமுறைப்படுத்தப்படும். அதன் பின்னர் வரும் ஆண்டுகளில் ஏனைய வகுப்புகளுக்கும் படிப்படியாக கலைத்திட்ட மறுசிறப்புகள் நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கிணையாக ஏனைய தூண்களின் ஊடான கட்டடங்களில் கல்வி செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். பாடசாலைகளில் தரம் 1 மற்றும் தரம் 6 கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் முதலாம் தமிழைக்குரிய கற்பித்தல் செயல்முறைக்கான பயிற்சிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலையில் தரம் 1 2 மற்றும் 3 தவணைகளுக்கான பயிற்சிப்பாளர்களை பயிற்றுவிக்கும் திட்டம் நிறைவடைந்திருக்கிறது. தரம் 1 2 மற்றும் 3 தவணைகளுக்காக ஆசிரியர் பயிற்சிகள் 2026 மே 15 தேதி அளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2027 ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள தரம் 6 கலைத்திட்டம் வரிசிறப்பின் கீழ் அதன் 2000 மற்றும் 3 தவணைக்குரிய பிரதான பயிற்றுவிப்பாளர்களை பயிற்சிக்கும் திட்டம் 2026 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்த திட்டமிடப்படுகிறது. அதன் பின்னர் அதற்குரிய ஆசிரியர் பயிற்சிகள் நடத்தப்படும் என்பதாகவும் நளின் ஹேவகே பிரதி அமைச்சர் இவ்வாறு சபையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனரம் ரோஃபகிம் எம்பி நேற்றைய தினம் சபையில் கருத்து வெளியிடும் போது அம்பாறை மாவட்டத்தில் பூதாகரமாக உருவெடுத்துள்ள விவசாயிகளின் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தியிருக்கிறார். எனவே இதுகுறித்து துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதான கோரிக்கை அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியினுடைய 2025 பொருளாதார விழாய் அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதை பற்றி பேசியிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கூட இதுவரை விற்பனை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் காணப்படுகிறார்கள். அவர்கள் 80 ரூபாய்க்கு கூட அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்க முடியாத நிலை காணப்படுது. அடுத்த போகமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் 2 போகத்தினதும் நெல்லை விற்பனை செய்யக்கூடிய நிலை அங்கு காணப்படவில்லை. இது அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. நெல்லின் விலை இன்னும் அதிகரிக்கும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அத்துடன் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் உரம் தொடர்பிலும் அங்கு பெரும் பிரச்சனை காணப்படுகிறது. உலக சந்தையில் உரவகைகளின் விலை அதிகரித்துள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனினும் விவசாயிகளுக்கு உரத்தை முறையாக பெற்றுக் கொடுக்க வேண்டியது கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சாதாரணமாக சந்தையில் யூரியா உரம் 18,000 அல்லது 20,000 ரூபாய்க்கு கொள்வனு செய்ய வேண்டிய நிலை அங்கு காணப்படுகிறது. அவ்வாறும் அந்த விலைக்கு கூட உரத்தை கொள்வனு செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் இருக்கிறார்கள். இத்தகைய பிரச்சனைகளுக்கு அரசாங்கமே துரித தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதான கோரிக்கையை அவர் இவ்வாறு விடுத்திருக்கிறார். அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். செல்வம் அடைக்கலானந்தன் எம்பி சபையில் நேற்றைய தினம் பேசும்போது கல்வியில் வன்னி புறக்கணிக்கப்படுமானால் போராட்டம் வெடிக்கும் என்பதான கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு உரையாற்றுகிறார். அதாவது முள்ளிவாய்க்கால் தொடர்பில் பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள். இங்கு நடந்தது உலக நாட்டில் எந்த மக்களுக்கும் வரக்கூடாத அவலமையதையும் முள்ளிவாய்க்காலில் பட்ட அவசைகளையே மே 18 கூறுகிறார்கள். ஒரு குழந்தை இறந்த தாயின் மார்பில் பால் குடிப்பது முள்ளிவாய்க்கால் அவலத்தில் ஓர் அங்கமாகும். தகப்பன் குண்டு தாக்குதலால் அகப்பட்டிருக்கும் போது தாயும் பிள்ளையும் அவரை தூக்க முடியாது. தாண்டி வருவது எவ்வளவு அவலமாகும். முள்ளிவாய்க்கால் அவலத்தில் தம் கண்முன்னே இறந்தவர்களுக்கு இறுதி கிரியை கூட செய்ய முடியாமல் போனவை தொடர்பில் இன்னும் அவர்களின் உறவுகள் மனவேதனையில் இருக்கிறார்கள். மே 18 விண்ணை தொடும் அளவுக்கு எமது மக்களின் அலுகுரல் இருந்தது. ஐநா வரையில் சென்றும் விடுவு கிடைக்காத இனமாக இருக்கிறது. இறைவனுக்கும் அது தெரியவில்லை. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கும் இடம் ஒதுக்கப்பட்ட போதும் இன்னும் இதுவரையில் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஏன் இந்த விடயத்தில் கவனமின்றி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது தொடர்பில் அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். அத்துடன் கொன்னையன் குடியிருப்பு கிராமத்துக்கு சென்றதே அங்கு தோட்டம் செய்வர்களை கோழி எச்சங்களை வருமனை தூவி விவசாயம் செய்கிறார்கள். அங்கு இளையான்கள் சிறுவர்களிடையே தொற்று நோய்களை உட்படுத்துகின்றன. இதனால் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வன்னி மாவட்டம் கல்வியில் புறக்கணிக்கும் மாவட்டமாக இருக்கிறதே. கணிதம் விஞ்ஞானத்துக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. இருந்தாலும் பாடசாலை அதிபர்கள் தமது திறமையால் வன்னி மாவட்டத்தை ஒரு நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வன்னியில் கல்வி புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் போராட்டம் நடத்தும் நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறேன் என்பதாக அவர் கூற சத்தியலிங்கம் எம்பி நேற்றைய தினம் சபையில் கூறும்போதும்
மத்திய வங்கியினுடைய அறிக்கையில் 2025 ஆண்டில் மொத்த தேசிய உற்பத்தி 5% அதிகரிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் கைத்தொழில், சுற்றுலா மற்றும் விவசாயம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். இந்த நிலையில் நாட்டில் வேலையின்மை 3.9% குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்குரத்தடைந்த ஒரு நாடு சிறிய அளவிலேனும் முன்னேற்றம் கண்டிருந்தால் அதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தற்போது நாட்டில் டொலர் கையிருப்பு குறைவடைந்திருக்கிற நிலையில் மொத்த தேசிய உற்பத்தி முக்கியமானது. இதற்கு சகல மாகாணங்களின் பங்களிப்பும் அவசியம். குறிப்பாக வடக்கு கிழக்கில் 4.2% பங்களிப்பை வடக்கு, 5% பங்களிப்பை கிழக்கும் வழங்குகிறது. 42% பங்களிப்பை மத்திய மாகாணம் வழங்குகிறது. இதன்படி இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தேசிய உற்பத்தியில் வடகிழக்கு மாகாணங்களின் பங்களிப்பை அதிகரிக்க முறையான வேலை திட்டங்கள் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. தொழில்துறையை மேம்படுத்தும் நிர்வாக கட்டமைப்பு அவசியமாக இருக்கிறது என்பதாகவும் சத்தியலிங்கம் எம்பி நேற்றைய தினம் சபையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனை அமைச்சர் தம்பிக்க பட்டமேந்திய சபையில் தெரிவித்திருக்கிறது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் பொருளாதார நெருக்கடி இனியொரு போதும் ஏற்படாது என்பதான உறுதிமொழியினை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அவர் நேற்றைய தினம் இந்த மத்திய வங்கியினுடைய சபை ஒத்துழைப்பு வழி பிரேரணையில் உரையாற்றும் போது மத்திய கிழக்கில் மோத நிலைமை நாளுக்கு நாள் தீவிரமடைந்ததால் உலகளாவிய பொருட்கள் மற்றும் சேவை விநியோகம் பாதிக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு நிலை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். 2022 பொருளாதார நெருக்கடி நிலைமை மீண்டும் தோற்றம் பெறாது. பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்குரிய நடவடிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கின் மோதல் நிலைமையால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவை விநியோகத்தின் கட்டணம் உயர்வடைந்திருக்கிறது. இதனால் எரிபொருள் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்வடைந்திருக்கின்றன. இந்த விலையேற்றம் தற்காலிகமானது என்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு விவசாயத்துறை முன்னேற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை துறைசார் மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதும் அமைச்சர் தம்பிக்கப்பட்டமேந்தியினுடைய கருத்து. இதனிடம் சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு செல்லலாம்.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல், தோட்ட நிர்வாகங்களின் அடாவடித்தனங்கள் பெருந்தோட்டத்துறை பாதுகாப்பு தொடர்பான விசேட கூட்டம் இன்று என்பதான செய்தி. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று இன்று பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, போலீஸ் மாதிபர பிரதி போலீஸ் மாதிபர்கள், பெருந்தோட்ட கம்பெனிகளின் சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சீலமைப்புகளின் பிரதிகள் என பலர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். பெருந்தோட்டத்துறையில் நிலவும் பாதுகாப்பு சவால்கள், அடக்குமுறைகள், தொழிலாளர் நலம் மற்றும் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்படவிருக்கிறது. இதேவேளை அந்த பேச்சுவார்த்தையை ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மனு கணேசன் எம்பி போன்றவர்கள் சம்பந்தப்பட்டவருடன் கலந்துரையாடி அதனை இன்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக ஜீவன் தொண்டமான் எம்பி சபையில் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மத்திய வங்கியின் அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்புகளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். பெருந்தோட்ட நிர்வாகத்தினர், போலீஸ் துறையினர் மற்றும் வலயத்தை பொறுத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து அது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவது என தீர்மானம் உடப்புசல்லாவ காவத்த மஸ்கலிய உட்பட மலையத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தோட்ட நிர்வாகங்கள் தோட்ட தொழிலாளர்களின் அடாவடித்தனங்களை மேற்கொண்டு வருவது தொடர்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் அப்பிரதானமாக இந்த சந்திப்பு என்பது முக்கியமானது என்ற விடயங்கள் இவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றன. எனவே தோட்ட நிர்வாகங்கள் அடாவடித்தனங்கள் குறைக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு இவ்வாறு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே இது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எதிர்கட்சி ஆளுங்கட்சி என பிரிந்து இதன் மூலம் எதிர்க்கும் ஆதாயம் தர வேண்டும் என்ற நோக்கம் தமக்கு கிடையாது என்பதாகவும் அவர் இங்கே கூறியிருக்கிறார். எனவே மலைகள் பெருந்தோட்டங்களுடன் சம்பந்தப்படாத பலர் பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியிலும் எதிர்க்கட்சியும் இருக்க இவர்களுக்கு உண்மையில் தோட்டப்புறங்கள் நடக்கும் சம்பவங்கள் தெரியாது. பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்கள் மோசமான நிலையில் நடத்துகிறார்கள் என்பதும் இவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் மேற்படி பேச்சுவார்த்தை தடையினர் நடைபெற வேண்டும், இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான தகவல். இதனிடத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தமிழக முதல்வரிடம் இலங்கை கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை என்பதான ஒரு தகவலை தினகரன் பத்திரிகை தருகிறது. தமிழக கடற்றொழிலாளர்கள் எமது கல்வெளத்தை சுரண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அந்தோணி பிள்ளை மாரியதாஸ் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் இந்த கோரிக்கையினை இவ்வாறு விடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி, உலகளாவிய சுகாதார ஆய்வு திட்டம் சர்வதேச ஒப்பந்தத்தில் இணைய யாழ் பல்கலைக்கு அரசு அனுமதி என்பதான தகவல். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறை குறித்த உலகளாவிய சுகாதார ஆய்வுக்குழுவின் திட்டத்தின் கீழான சர்வதேச ஒத்துழைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இணைவதற்கு வழிவகை செய்யும் தீர்மானத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் இடையில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த ஆவணத்துக்கு அமைய ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகம் மற்றும் மேலும் 11 வெளிநாட்டு நிறுவனங்களுடன் 4 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் ஈடுபட யாழ் பல்கலைக்கழகத்துக்கு இவ்வாறு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறைகள் தொடர்பான உலகளாவிய சுகாதார ஆய்வுக்குழுவின் கருத்திட்டம் ஒன்று ஐக்கிய ராஜ்யத்தின் தேசிய சுகாதாரம் மற்றும் சமூக ஆய்வு நிறுவனத்தின் 173.92 மில்லியன் ரூபாய்கள் நிதியுதவியின் கீழ் அமுல்படுத்தப்படுகிறது. குறித்த கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக இலங்கையின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இணைந்து கொள்ள இருக்கிறது என்பது இங்கே நாங்கள் காண்கிற முக்கியமான செய்தியாக அமைகிறது. இதிலும் பிரதானமாக இந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. மாநிலசபை தேர்தல்கள் தேசிய ஆணைக்குழுவுக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு அழைப்பு என்பதான தகவல். மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஆஜராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறது. மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் இது தொடர்பான முன்னொழிகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்கவும் நியமிக்கப்பட்ட இந்த விசேட குழு அது தலைவர் அமைச்சர் விஜயதேகர தலைமையில் பலமுறை கூடியிருக்கிறது. இந்த நிலையிலேயே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதை தொடர்பில் பேசுவதற்கு இன்னும் ஒரு செய்தி, இபோலா வைரஸ் பரவல் விமான நிலையத்தில் கடுமையான கண்காணிப்பு என்பதான தகவல். இபோலா வைரஸ் பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுக்கு இணங்க நாட்டில் முக்கிய 5 நடவடிக்கைகளை எடுக்க சுகாதார அமைச்சு முடிவு செய்திருக்க தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகன் டாக்டர் அசைல குணவர்தன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறதன அடிப்படையே கொங்கோ குடியரசு மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளிலும் இபோலா வைரசினுடைய தாக்கம் தற்போது இருந்து வருகிறது. எனவே இபோலா பரவி இருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு இதை ஒரு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்திருக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுக்கு இணங்க நாட்டில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது. எனவே மாநில கண்காணிப்பை வலுப்படுத்துதல், அதனால் சந்தேகத்துக்கிடமான நோயாளி ஒருவர் கண்டறியப்பட்டால் தேவையான சிகிச்சை வழங்குவதற்கு தேசிய தொற்று நோய்கள் நிறுவனம் நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்தல், 3 நோய்களை கண்டறிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தயாராக இருப்பதை உறுதி செய்தல், அதில் 4 நாட்டில் கண்காணிப்பு அமைப்பை வலுப்படுத்தல் மற்றும் உலகளாவிய நிலைமையை தொடர்ந்து ஆய்வு செய்தல், சுகாதார அமைச்சர் நோய் பரவல் பிரிவின் அவசியமான செயற்பாடுகளுக்காக உலக சுகாதார அமைப்பின் சிறந்த முறையில் ஒருங்கிணைந்து செயற்படுத்தும் முதலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் உலக சுகாதார அமைப்பின் அலுவலகங்களின்படி இலங்கையை இந்த நோய்க்கான குறைந்த அபாயம் உள்ள நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. வீரகேசிருப்பது இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். கப்பல சந்திரசேன விவகாரம், போலி பணியாளர்கள் உட்பட நால்வர் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிப்பு என்பதான தகவல். ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்ற பணிப்பாளர் கபில சந்திரசேனுக்கு சார்பாக 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு போலி பணியாளர்களாக நீதிமன்றத்தில் முன்னிலையான இருவர் மற்றும் அவர்களை குழந்தையாக இருந்த இருவர் உட்பட நால்வரை குழும நீதவான் நீதிமன்ற மேலதிகார் நீதவான் லஹிரு சில்வா நேற்று பிணையில் விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கமைய சந்திரவர்கள் ஒருவரையும் தலா 5,00,000 ரூபாய் பெறுமதியான இரு சரீர பணிகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்திருக்கிறார். நேற்றைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வாழைத்தோட்டம் போலீஸ் நிலைய குற்றப்பாளி பிரிவின் பொறுப்பு அதிகார உப போலீஸ் பரிசோதனர் கே டபிள்யூ டி அனுருத்த நீதிமன்றத்தின் மேலதிகாரிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மேற்படி சந்திரவர்கள் பணியாளர்களாக முன்னிலையான ஸ்ரீலங்கா யாழ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்ற பணிப்பாளர் கபில சந்திரசேன தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் அவரின் மரணத்துக்கும் இந்த போலி பணியாளர்களின் முறைகேடான செயற்பாடுகளுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் அடித்தளமாக அமைந்ததா என்பது குறித்து போலீசார் தற்போது விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார் என நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதனிடத்தில் சந்திரவர்களுக்கு பிணை நிற்பவர்களின் வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் கிராமத்தியோத்தர சான்றிதழ்கள் மற்றும் சொத்து விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிவான் அதிகாரிகளை பணித்திருக்கிறார். இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறுத்தி செல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கொண்டு நன்றி வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
6: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே போல சிறப்பான தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றோம். காலை இப்பொழுது உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்த நிகழ்ச்சியில் இன்னை நாள் விளையாட்டு பக்கமும் உங்களுக்காக ஸ்பெஷலாக காத்திருக்கிறது முதலில் நான் பகிர்ந்து கொண்டு நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அது கோடிபதித்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 18, 19, 48, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 18, 19, 48, 56. 2,00,000 பரிசுகள் 3 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 75,80,080 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 377 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 3, 4, 2, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 3, 4, 2, 8. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,43,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 903 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 1, 3, 4, 2, 8. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 1, 3, 4, 2, 8. நேற்று நாளில் 39,56,780 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,90,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிநிலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 999 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து மணிக்கும் வெற்றி இலக்கங்கள் 9, 28, 36. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 9, 28, 36. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,08,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,881 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 14, 24, 48. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 9, 14, 24, 48. ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 1,75,7,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,330 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 42, 55, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 42, 55, 59. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 1, 6, 3, 4 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷயங்களாக 1, 1, 6, 3, 4 தெரிவாகி இருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். இது 3169 சீட்ல வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 37, 71, 72 என்பது. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 37, 71, 72 என்பது. சூப்பர் கேஷ் சீட் லெப் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 3, 9, 5, 3 தெரிவாக இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட் லெப் மூலம் வழங்கப்படும் 50 மணிக்கும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 3, 9, 5, 3 தெரிவாக இருக்கிறது. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,37,800 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,69,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,345 சீட்டிலிப்பு வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 27, வெற்றி இலக்கங்கள் 35, 42, 65, 68. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 27, வெற்றி இலக்கங்கள் 35, 42, 65, 68. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,61,440 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,25,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: அமைதியான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம்.
1: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கர்
2: சொல்லுங்க
1: சங்கர், வெளியில மழையா?
2: வெளியில மழையே, அதுவும் குறிப்பா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 5 நிமிடத்துக்கு மழை, அப்புறம் வெயில், திரும்பவா சரி ஓகே அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப ஒரு சின்னதாக மழைச்சாரல்.
1: அந்த வெயிலுக்கும் மழைக்கும் கல்யாணம் சொல்ல,
2: சின்ன வயசுல வெயிலுக்கும் மழைக்கு கூட கல்யாணம்,
1: சின்ன வயசு தானே சங்கர்.
2: அதான் நானும் சொல்லுவேன், வெயிலுக்கும் மழைக்கு கூட கல்யாணம் நடக்குது புவனேஷ்.
1: பரவாயில்ல, சந்தோஷம் உற்சாகம் இப்படி எல்லாம் நீங்க சந்தோஷமா கலகலப்பா இருக்கிறோம். நீங்க உங்களுக்கு ஒரு வாகனம் ஒன்று பைக்,
2: நாம அதுவும் இப்ப வேலைக்கு எல்லாம் போகும்போது டக்குன்னு டைமுக்கு போயிருந்த அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு
1: சொன்னா நினைச்சா மட்டும் பத்தாது, போகணும்.
2: அப்படின்னா என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு பைக் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிடலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது நீங்க நினைக்கிற அந்த பெட்ரோல் விலையெல்லாம் கூடிருச்சு எப்படி அப்படின்னு, அதுக்குதான் ஒரு சொல்யூஷன் இருக்கு எங்கள்கிட்ட.
1: அதாவது நீங்க லீட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தரக்கூடிய ஒரு பைக் சொன்னா அது CT 100 மட்டுமே என்பதை நீங்கள்
2: 40 வருட கால நம்பிக்கை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து வருது. அதுவும் இப்ப உங்களுக்கு USB சார்ஜர் எல்லாம்
1: காலையிலயோ
2: ஆபீஸ்க்கெல்லாம் வெளிக்கிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லா கிரீமே வாங்கி வச்சு 5 வாட்டி கோட்டிங் அடிச்சு அப்படி பார்த்தாலும் முகம் ஒரு பொலிவா இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க.
1: அதுக்கு காரணம் என்ன சொன்னா நீங்க ஸ்மார்ட் லுக் இல்ல, ஸ்மார்ட் லுக் என்னன்னு சொல்லி கேட்பீங்க நீங்க. எஸ், அதாவது ஸ்மார்ட் லுக் சொன்னா நீங்க உங்க தோற்றத்தையும் அழகா இருக்கணும், அதே போல முக பொலிவாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்ல என்ன சொல்றது வளர்ந்து இருக்க வேண்டும், அதே போல எலும்புகள் எல்லாம் நல்லா உறுதியாக இருக்க வேண்டும். இப்படியான தோற்றம் எல்லாம் இருந்துதான் ஒரு ஸ்மார்ட்டான மனசு,
2: ஒரு அழகா அழகு அப்படிங்கிறது உள்ள இருந்து மாற்றம் வரணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சர்மம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
1: சோ சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்லிருக்கிறோம்,
2: நீங்க வாங்கலாம்னு சொல்லிருக்க.
1: எஸ், காகில் ஸ்வீட் சிட்டி, அதே போல எல்லா மருந்துகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே, கேட்டு வாங்குங்க என்பதை சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசாக்களுக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 311 சீட்ல போவதற்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 23, 42, 56.
2: மீண்டும் ஒருமுறை, ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 23, 42, 56.
1: சிறப்பு இலக்கங்களாக 1, 9, 2, 3 தெரிவாக இருக்கிறது.
2: சிறப்பு இலக்கங்களாக 1, 9, 2, 3.
1: நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,75,020 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்க காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,437 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 3, 21, 31, 72.
2: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்களாக 3, 21, 31, 72.
1: நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. 5,000 பரிசுகள் 107 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,79,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 6,33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,195 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 0, 3, 9, 0, 6, 2.
2: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்களாக 0, 3, 9, 0,
1: 6-2. நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,12,99,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 2,04,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தண்டனைதானத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,225 சீட்ல போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 32, 38, 40, 50.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்களாக 32, 38, 40, 50.
1: நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 58,47,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 12,28,735 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,543 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து

₹60 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26,75,50,32 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1504 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 25, 38, 50. மீண்டும் ஒரு முறை, ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 17, 25, 38, 50. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,77,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,69,881 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 770 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 9, 0, 6, 2. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 9, 0, 6, 2. நேற்று நாளில் மொத்தமாக 50,12,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 463 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 3, 3, 8, 3. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 3, 3, 8, 3. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,59,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
0: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன்

0: மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக: நல்ல நேரம் 7:22 முதல் 8:52 வரை, எமகண்டம் 5:52 7:22 வரை, ராகுகாலம் 1:22 2:52 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் பக்தி, ரிஷபம் தனம், மிதுனம் ஆர்வம், கடகம் நற்செய்தி, கன்னி பிரயாணம், துலாம் முன்னேற்றம், விருச்சிகம் பரிசு, தனுசு பாராட்டு, மகரம் வெற்றி, கும்பம் உழைப்பு, மீனம் மேன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பக்தி, ரிஷபம் தனம், மிதுனம் ஆர்வம், கடகம் நற்செய்தி, கன்னி பிரயாணம், துலாம் முன்னேற்றம், விருச்சிகம் பரிசு, தனுசு பாராட்டு, மகரம் வெற்றி, கும்பம் உழைப்பு, மீனம் மேன்மை.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: அனுப்பு திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்துருக்கிறது எப்படி பாடல் சாயா பேங்க
1: முடியும் போது அவங்களே அடதாடுறான்ட்டாங்க பாட்டை யாரும் கழுவி ஊத்துற கூடாதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா
0: நல்ல ஒரு வாய்ப்பு
1: ராகு கேது ராங்க எது காட்டாதோ அல்லு சில்லு தள்ளு தள்ளுன்னு சொல்லி ஒரு பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாயிருக்கும்.
0: சொல்லி சே கலைஞர் அந்த படியெல்லாம் அவர்
1: கண்டுபிடிச்சார். நன்றி நன்றி
0: நன்றி. எல்லாம் இருக்கும் போது
1: என்னை பாராட்டிய இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக
0: பேசுறீங்க.
1: என்னை பாராட்டிய இந்த நேரம் சரியாக எட்டு மணி.

0: பஞ்சதசம் எட்டில் வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கே உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: தமிழர்களின் பெருமையும் சோழர்களின் கட்டிடக்கலை திறமையையும் உலகுக்கு பறைசாற்றும் அற்புத சின்னமாக விளங்குவது பிரகதீஸ்வரர் கோவில். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இந்த மாபெரும் ஆலயம் 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை கம்பீரமாக நிற்கின்றது. தஞ்சை பெரிய கோவிலை சோழ பேரரசின் புகழ்மிக்க மன்னனான முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியுள்ளார். தனது பெயரால் ராஜராஜேச்சரம் என்று அழைக்கப்பட்ட இந்த கோவில் கிறிஸ்துக்கு பின் 1003 ஆண்டு தொடங்கி கிறிஸ்துக்கு பின் 1010 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. வெறும் 7 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கியது அக்கால பொறியியல் திறனை காட்டுகின்றது. முழுக்க முழுக்க கருங்கல் கட்டுமானம். தஞ்சாவூரை சுற்றி கருங்கற்கள் இல்லாத நிலையிலும் சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மலைப்பகுதிகளில் இருந்து 1000 டன் கருங்கற்கள் யானைகள் மூலம் கொண்டு வரப்பட்டு கோவில் கட்டப்பட்டது என்பது மிகப்பெரிய அதிசயமாகும். பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பு 216 அடி உயரம் கொண்ட விமானமாகும். உலகின் உயரமான கோவில் விமானங்களில் ஒன்றாக பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய விமானமும் கருதப்படுகிறது. விமானத்தின் உச்சியில் இருக்கும் கும்பம் சுமார் 80 டன் எடையுடைய ஒற்றை கல்லால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அக்காலத்தில் நவீன இயந்திரங்கள் இல்லாமல் இதை மேலே ஏற்றியது இன்றும் உலகையே ஆச்சரியப்படுத்துகிறது. கோவிலின் நுழைவாயில் இருக்கும் நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. சுமார் 12 அடி உயரமும் 19 அடி நீளமும் கொண்ட இந்த நந்தி இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாகும். கருவறையில் இருக்கும் பெருவுடையார் லிங்கம் சுமார் 13 அடி உயரம் கொண்டது. அதை தரிசிக்கும் போது ஏற்படும் ஆன்மீக உணர்வு தனித்துவமானது. கருவறை சுவர்களில் சோழர் காலத்து அழகிய ஓவியங்கள் இன்னும் காணப்படுகின்றன. 1000 ஆண்டுகள் ஆகியும் அதன் அழகு மங்காமல் இருப்பது ஆச்சரியம் அளிக்கின்றது. ஆலயத்தின் சுவர்களில் செதுக்கப்பட்ட அக்கால மக்களின் வாழ்க்கை, நடனம், இசை, வரி, கோவில் நிர்வாகம் போன்ற பல தகவல்களை மிக தெளிவாக பதிவு செய்துள்ளன. தஞ்சை பெரிய கோவிலின் நிழல் தரையில் விழாது என்பது மக்களிடையே பிரபலமான நம்பிக்கையாகும். உண்மையில் அதன் கட்டிட வடிவமைப்பால் நிழல் பெரும்பாலும் கோவிலின் அடிப்பகுதியிலேயே விழுகின்றது. தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ அமைப்பினால் அழியாத சோழர் பெருங்கோயில்கள் வரிசையில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் என்பது ஒரு ஆலயம் மட்டுமல்ல, தமிழர்களின் அறிவு, கட்டிடக்கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் வரலாற்றின் உயிரோட்டமான சின்னமாகும்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கே உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: திருநெல்வேலி அல்வாடா, திருச்சிமலை கோட்டடா. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. சரி, சந்தோஷமா
1: பாப்போம். ஒரு நாளைக்கு
0: மெதுவா போவோம்.
1: இப்ப அதுக்கு முன்னாடி
0: மழை தானே, இப்ப வேணாம். வணக்கம் வசந்தம் சொந்தங்களை, நாங்கள் இப்போது ஒரு நல்ல ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். என்ன பகுதி,
1: என்ன பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாங்க, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆஹா, இந்த டைம்ல உங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட சொல்லுவாங்களே, நாம வேற கை விரல்கள்லாம் பரபரன்னு இருக்கும், போயிட்டு கமெண்ட் பண்ணலாம் யோசிப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி ஏழு வகைப்படும் அப்படின்லாம் எனக்கு சொல்ல வராது. ஒவ்வொருத்தரை பொறுத்தவரையில ஒவ்வொரு விஷயம் மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும்.
0: எஸ், சரியா?
1: ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களை பொறுத்தவரையில
0: ஆமா
1: இதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம்
0: என்ன, மகிழ்ச்சி எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி என்பது வேறுபட்டதாக இருக்கும். எனக்கு இதுதான் ஹாப்பி அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற ஒரு விஷயம், எனக்கு எப்படி இருந்தேன், நான் ஒரு சுற்றுலா போனா எனக்கு சந்தோஷம், இல்ல நான் அம்மாவோட ஒரு உறவர் பேசிக்கொண்டுதான் சந்தோஷம், இல்லன்னா
1: இன்னைக்கு வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன ஒரு சந்தோஷம்.
0: எங்க என்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போன சொல்றேன்,
1: என்ன போனே சொங்க அனுபவங்கள்லாம் வந்து சொல்லிட்டு,
0: இல்ல இல்ல எனக்கு எனக்கு எப்படி அனுபவம் வரும், அந்த அனுபவம் என்ன பேசுறீங்க?
1: சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, கேள்விதான் உங்களை பொறுத்தவரையில மகிழ்ச்சி எதில் உள்ளது,
0: அதான் கேள்வி.
1: காரணம் அப்படிங்கறத வந்து சொல்ல போறீங்க.
0: அழைப்பின் ஏற்படுத்துங்கள், 011-2-775-001 அல்லது 011-2-775-111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: அப்படி இல்லைனா அப்படின்னா, வசந்தம் எஃப்எம் ஓட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. அழகான ரெண்டு பேர் ஸ்மார்ட்டான ஒரு போட்டோல இருப்பாங்க, வணக்கம் வசந்தம் அப்படின்னு போட்டு அது கீழே போயிட்டு உங்க கமெண்ட்ஸை பதிவிடுங்க. மகிழ்ச்சி என்பது
0: சொல்லும் போது ஒரு பாடல் ஞாபகம், இன்பமங்கே ஒரு பாடல் இருக்கு, அதனால அழகான வரிகள், மகிழ்ச்சி சந்தோஷம் என்றா எது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்.
1: இப்ப ஆனா அதுக்காக அந்த பாட்டு நாங்க தர மாட்டோம். வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப முக்கியம்,
0: சந்தோஷம் தான் முக்கியம்.
1: ரஜினி சார் பாட்டுக்கு போவோம்.
0: ஏன் மூக்குல பேசுறீங்க?
1: நீங்க ரஜினி வாய்ஸ் எடுத்தீங்களா? நான் அதுல சாக்கானதுல வந்து தொண்டையில இருந்து வாய்ஸ் வந்து மூக்குல அடைஞ்சிருச்சு.
0: என்ன என்ன
1: மழை காலங்கள்ல அப்படித்தான்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. மக்கள் சூடிய
1: பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்டின் தாயகமான
0: காற்றலையில் முதல்வன்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல பாடல் என்ன?
1: வணக்கம் வசந்தத்தில்
0: பாடல் மன்னவனே மன்னவனே பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. நிறைய இடைக்கால பாடலுங்க மன்னவனே மன்னவனே
1: அப்படி எதிர்பார்த்தீங்களா?
0: மன்னவா
1: மன்னவா
0: நல்ல பாடல்கள் இருக்குதுன்னு. ஒரு பாடலை கேட்கும் போது பல பாடல்கள் ஞாபகம் வருது பாத்தீங்களா?
1: அப்படின்னா
0: சரி, இப்படி எல்லாம் நீங்க
1: மாதிரி உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்?
0: எங்களுக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கான விடை ஞாபகம் வரணும். சரி, அதுதான் அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ விலம் எடுக்கணும் சொல்லி ஞாபகம் வரும் இல்லையா? எஸ், அந்த ஆட்டோ எடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்,
1: நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் விலை எல்லாம் மேறி போய் தானே கிடக்கு.
0: ஆமா,
1: அப்ப எல்லாரும் ஈவிக்கு மாறும்போது யோசிப்பாங்க, ஆட்டோ வச்சிருக்கவங்க அடே எல்லாரும் ஈவிக்கு மாறுறாங்க, இப்ப நமக்கு ஒரு ஆட்டோல ஒரு ஈவி இருந்தா லேசுதானே, எலக்ட்ரானிக் இருந்தா லேசுதானே அப்படின்னு. அதுக்காக தான் உங்களுக்கு வருது டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து பஜாஜ் ஈவி.
0: சரி, பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜிக்கு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கறது ஆக சூப்பரான விஷயமா இருக்குது. அது மட்டும் பாத்தீங்கன்னா நார்மல் பிளாக்லயே நீங்க சார்ஜ் செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சலுகைகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் நீங்க இவி திருவிலுக்கு மாறக்கூடாது, பஜாஜ் திருவிலுக்கு மாறக்கூடாது, யோசிச்சு கொள்ளுங்க. அதே போல நாங்கள் உறுதியான ஒரு கட்டிடம் வீடு ஒன்று கட்ட முடிச்சுனா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும்.
0: எஸ், அப்படி பயன்படுத்த வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, பயன்படுத்த வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்.
1: நாங்கள்
0: சொல்லுகின்றோம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம்.
1: எங்க போக போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் காலையில் இந்த டைம் வரும்போது நம்ம எங்க போவோம்?
0: விளையாட்டு பக்கம் போவோம், மைதானத்துக்கு போவோம். இப்போ நாங்க அங்க போயிட்டு வரலாம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

0: வசந்தத்தின் ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். ஐபிஎல் ஒரு பக்கம் களை கட்டி கொண்டு
1: களை கட்டி கொண்டு இருக்கு. ஏன்னா பிளே ஆஃப்க்கு எந்தெந்த அணிகள் போகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு அணியா மாறி மாறி போயிட்டு இருக்கு ஒரு காலத்துல நல்லா இருந்த பண்ணையார் குடும்பம் மாதிரி இருந்த மும்பை இந்தியன்ஸ் நிலைமையை நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. கவலையா இருக்குது. உண்மையிலேயே சொல்ல போனால் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் இப்பொழுது இருக்கின்ற பலமை நினைச்சாலும் மற்ற அணிகளில் யாரை உள்ளே தள்ளுவது போன்ற விஷயங்கள் அவர்கள் கையில் இருந்தது. ஆனா நேற்றைய நாளில் அந்த மற்ற அணிகள் சொல்லும் போது கொல்கத்தாவுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். நேற்றைய போட்டியானது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதியிருந்தார்கள். இதில் முதல் துடுப்பிடித்த மும்பை இந்தியன்ஸ் அணி
2: 147 ஓட்டங்களை 8 விக்கெட்டுகளில் இருந்து பெற்றிருந்தார்கள்.
0: இதில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கணமுதல் ரயான் டிக்சன் பாத்தீங்கன்னா 6 ஓட்டுகளோடு ஆட்டம் இழந்தார். ரோஹித் சர்மா 15 ஓட்டங்கள், நமன் தீர் 0 ஆட்டம் இழந்தார்.
2: சூரியகுமார் யாதவ் 15 ஓட்டங்கள், திலாக் வர்மா 20 ஓட்டங்கள், அணித்தலைவர் ஹர்திக் பாண்டியா 26 ஓட்டங்கள், வில் ஜாக்ஸ் 14 ஓட்டங்கள்,
0: கார்பின் போச் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதியாக அவர் தான் கொஞ்சம் ஆட்டம்
2: இழந்தார். அதாவது ஒரு சின்ன மகிழ்ச்சி அதுல 30 ஓட்டங்களை கூட யாருமே தாண்டவில்லையே எல்லாரும் நினைக்கும் போது அவர் 32 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார்.
0: 2-6 ஓட்டங்கள், 3-4 ஓட்டங்கள் அடங்கலாக அந்த ஓட்டு எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்தது. மொத்தமாக 8 விக்கெட்டுகள் இழந்து 147 ஓட்டங்களை பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. உதிரிகளாக 9 ஓட்டங்கள் பெறப்பட்டது. பந்துவீச்சு பரதியை பார்க்கும் போது நேற்றைய நாளில் ஷுர்பர் ரூபே அதேபோல கேமரோன் கிரீன் கார்த்திக் தியாகி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். பதிலுக்கு களமுதந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 142 நிலைக்கு நோக்கி ஆரம்ப துடுப்பாட்ட
2: வீட்டம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அணித்தலைவர்
0: அஜிங்க ரஹானி 21 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அது உண்மையிலேயே அணிக்கு தேவையான ஒரு ஓட்டமாக பார்க்கப்பட்டது. 4-4 ஓட்டுகள் அடங்கலாக 17-11 21 ஓட்டுகள் பெற பின் அலை 8 ஓட்டு ஆட்டம் இழந்தார். ஆனால் நேற்றைய நாளில் கலக்கியிருந்தார் மணிஷ் பாண்டி. மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதி, தனக்கு தேவையான முறையில் அந்த துடுப்பாட்ட வரிசையை சரியாக செய்து கொண்டது. அவர்களுக்கு வந்த அந்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னார் சங்கர். நேற்றைய நாளில் துடுப்பாட்ட பரதி பார்க்கும்போது எந்த இடத்தில் அடித்து ஆட வேண்டுமோ, எந்த இடத்தில் தன்னுடைய விக்கெட்டை காப்பாற்ற வேண்டுமோ போன்ற விஷயங்களை சரியாக செய்திருந்தார் நேற்றைய நாளில்.
2: உண்மையிலேயே அடித்துதான் ஆடி இருக்கிறார். 6-4 ஓட்டங்கள், சாரி 6-4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் இல்லையா.
0: 33 பந்தில் 45 ஓட்டங்கள், கேமரோன் கிரீன் 4 ஓட்டங்கள், மறுமணியில் ரோமன் பவல் இந்த இருவருடைய இணைப்பாட்டை தான் கட்டி எழுப்பப்பட்டது. 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ரோமன் பவல் 2-6 ஓட்டங்கள், 4-4 ஓட்டங்கள் அடங்கலாக 30 பந்தங்களில் 40 ஓட்டங்கள். அதுக்கு பிறகு ரிங்கு சிங் ஆட்டமிழக்கான 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 6 விக்கெட்டில் எழுந்து 18.5 பந்து ஓவர்களில்
2: 148 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது.
0: நேற்றைய நாளில் கார்பன் போஷ் 3 விக்கெட்டை வீழ்த்தினார். சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது நேற்றால் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் ஒரு விக்கெட் சென்றது. மொத்தமாக நேற்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி வாகை சூடியது.
2: இந்த வெற்றி யாருக்கு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு நல்லது செஞ்சிச்சோ இல்லையோ, முக்கியமான ஒரு அணியை பின்னாடிதல் இருக்கு
0: நிச்சயமாக. மும்பை இந்தியா அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான வாய்ப்புகள் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்பொழுது 7 இடத்துக்கு சென்றிருக்கிறது, கொல்கத்தா 6 இடத்துக்கு இருக்கிறது. கொல்கத்தாவுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. சரி, பார்க்கலாம். ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் 5 இடம், ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்பொழுது 4 இடத்தில் இருக்கிறது. எந்த அணி பிளேஆஃப்பில் அடுத்ததாக தெரிவாக போகிறது? ஏற்கனவே 3 அணிகள் இப்பொழுது சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டார்கள்.
2: அடுத்ததாக
0: ஜிடி அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி.
2: இப்போனே அடுத்ததாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஜிடி அணிகளுக்கான
0: போட்டி.
2: சில வேளைகள் அபார வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் பெற்றிருந்தால் என்ன நடக்கும்?
0: அபார வெற்றியை பெறவினாலும் சொன்னேன், அபார வெற்றியை பெற்றால் மாத்திரமே மேலே சொல்ல முடியும். காரணம், மறை பெருமாணத்தில் இருக்கிறது இவருடைய நெட் ரன் ரேட். அப்படி இருக்கும் போதுதான் இங்கே கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இப்பொழுது மறை பெருமாணத்தில் இல்லை என்பது மிக முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். சரி, பார்க்கலாம் இந்த போட்டி தொடர் என்னவாக போகிறது. ஏற்கனவே 3 அணிகள் இப்பொழுது சென்று விட்டது, இன்னும் 1 அணிக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஐபிஎல் இப்பொழுது சூடுபிடித்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது.
2: இது இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நியூசிலாந்து உமன்ஸ் மற்றும் இங்கிலாந்து உமன்ஸ்க்கான போட்டிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா.
0: நிச்சயமாக இந்த போட்டிகளை பொறுத்த மட்டும் நேற்றைய நாளில் முதலில் திருப்பட 33 ஓவர்கள் தான் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போட்டி சங்கர். இங்கிலாந்து அணி முதலில் திருப்பட ஆடியது 181 ஓட்டுகளை பெற்றது, 7 விக்கெட்டில் இழந்து. இதில் அதிகபட்ச ஓட்டமாக அலிகா 45 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். பதற்கு களம்புவது நேற்றைய நாளில் நியூசிலாந்து மகளிர் அணி. இதில் நியூசிலாந்து மகளிர் 141 ஓட்டுகளை பெற்றார்கள். 24 ஓவர்கள் மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதியை பெற்றிருந்தாலும் கூட இது வெற்றி இலக்கை அடைய முடியவில்லை. காரணம், இது மீண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இது டக்ளோ சீஸ் தான் வெற்றி வாங்கி வழங்கப்பட்டது. இந்த கால்நிலை பிரச்சனை காரணமாக இந்த போட்டி 17 ஓட்டுகளால் வெற்றி என்று இப்பொழுது நியூசிலாந்து மகளிர் அணிக்கு இந்த வெற்றி வழங்கப்பட்டது. ஆனால் துடுப்பாட்ட பரதி வேகத்தின் அடிப்படையில் தான் இந்த வெற்றி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. நியூசிலாந்து அணியின் சார்பாக புரூக்கன் ஹைல்ஜி 42 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மேடி கிரீன் 7 ஓட்டுகளையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். சரிசங்கர், நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமான போட்டி சாதனை படுத்திட்டு கிடந்த பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்து இருக்கிறது. ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருந்த பாகிஸ்தான் முன்னணி முன் வீரர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எதுக்கு இப்படி ஒரு அணி தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பொழுது வசைப்பாடி கொண்டு. காரணம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் திட்டி தீர்த்திருக்கிறார்கள். உண்மை சொல்ல போனார்,
2: கடந்த சில நாட்களாக நாமளும் இந்த போட்டியை பத்தி ரொம்ப எதிர்பார்ப்புகளோட பேசிட்டு இருந்தோம் இல்லையா.
0: நிச்சயமாக இந்த போட்டி பங்களாதேஷ் அணி பாத்தீங்கன்னா நேற்று நாளில் 78 ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. நாங்கள் சொல்லியிருந்த 3 விக்கெட் கைவசம் இருந்தது நேற்று நாளில் பொறுத்த மட்டும். இறுதியாக ரிஸ்வான் மாத்திரமே ஏதாவது தட்டி தடுமாறி திருப்பட தாடி கொண்டதால் எந்த போதும் இது அவருக்கு பெரிதும் கை கொடுக்கவில்லை. நேற்றைய போட்டியில் மிக சிறப்பாக திருப்படுத்தினார், ஆனால் போதாது, இதுதான் விஷயமா இருந்தது, போதாது என்றுதான் நாங்களும் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் 94 ஓட்டுகளை பெற்ற வேளையில் அவரும் ஆட்டம் இழக்க மொத்தமாக 358 ஓட்டுகள் மாத்திரமே பெற முடிந்தது பாகிஸ்தான் அணி மூலமாக. இப்பொழுது இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த அணித்தலைவர் இருக்காரே, அணித்தலைவர் மீது இப்பொழுது எல்லோரும் குறை சொல்ல ஆரம்பித்து வருகிறார்கள். ஷான் மஷூட் மீது அவர் சொல்லுகின்ற விஷயம், ஷான் மஷூட் குறிப்பாக 16 போட்டிகள் விளையாண்டிருக்கிறார் சங்கர், 12 போட்டிகள் தோல்வி. அப்ப இப்படியான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தேவையான சொல்லி அவரிடமே கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் ஒரு பந்தை பாஸ் பண்ணிவிட்டார் எப்படி தெரியுமா, நான் என்னுடைய தோல்வியில் இருக்கிறது, சரி ஓகே, நான் கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு நான் ஒத்து போவதுக்கு தயாராக இருக்கிறேன். பந்தை அந்த பக்கம்
2: கடைசியில் எல்லாரும் அப்படித்தான் சொல்றது, இது மேனேஜ்மெண்ட் பிரச்சனை
0: அப்படி இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டார். சரி பரவாயில்ல, எது எப்படியான போதிலும் பாகிஸ்தான் அணியின் தோல்வியின் காரணமாக இப்பொழுது பங்களாதேஷ் அணி இப்பொழுது கையோங்கி இருக்கிறது. தரவரிசை பட்டியலும் சரி, முக்கியமாக அவருடைய இடத்தை இப்பொழுது உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது படுகுடியில் பாதாள குடியில் விழுந்து விட்டது பாகிஸ்தான் இல்லையா. மோசமான கிரிக்கெட் விளையாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த அணி
2: ஆயிருச்சு,
0: மோசமாய் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதான் ஸ்போர்ட்ஸ் வந்த முக்கியமான
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

0: மாதிரியா சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம் 102.6 அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: 40 வருட கால டேவிட் பீஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: குடி பேபி மாதிரி இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஸ்மார்ட்டா லுக்கா இருக்கிற மாதிரி அதுக்கு நீங்க என்ன செய்யணும்?
1: கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க.
0: அப்படியே சும்மா ஸ்மார்ட்டா இருப்பீங்க. உங்களுக்கு
1: வலுவான எலும்புகள், சீரான சர்மம், அது மட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வளர்ச்சியான கூந்தல், இது எல்லாமே கிடைக்கும்.
0: இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளும் கட்டாயம். நீங்க எங்க எடுத்துக்கொள்ளலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் காகில் ஸ்வீட் சிட்டிக்கு போங்க, அங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல மருந்துகளையும் நீங்கள் கேட்டு எடுத்துக்கொள்ள முடியுமாக. இப்போது நீங்கள் அழகான முறையில் ஸ்மார்ட்டான லுக் வர வேணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா சந்தோஷமா பகிர்ந்துக்கொள்ளு. இப்போது பாத்தீங்கன்னா சங்கர், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான செய்திகளும் இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த தொடர்ந்து விபத்து ஏற்பட்டது
1: தொடர்ந்து
0: போன்ற விஷயங்களும் இருக்கிறது. அதே போல தொடர்ந்து ஏற்பட்ட சேதுபரங்களும் இப்பொழுது மதிப்பிடப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது பற்றிய விஷயங்களும் அறிவிக்கப்பட போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு விபத்து நடந்தால் நாங்கள் நினைப்பது போல சாதாரணமாக முடிந்து விடாது இல்லையா? சாதாரணமாக ஒரு விபத்து நடந்தால் சங்கர் பாத்தீங்கன்னா, ஒரு எந்த விபத்தாக இருந்தாலும் அதில் ஏற்படுகிற செலவுகள் அதிகமாக இருக்கிறது.
1: சேதங்களை திரும்ப நம்ம சரி செய்வதற்கான செலவுகள் அதிகமா இருக்கு. சோ உங்க முன்னாடி யாராவது ஒருத்தர், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் தண்டவாளத்துல ஆணி கலட்டிக்கிட்டு இருந்தா கண்ணத்திலே வச்சு
0: பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை கொட்டோ கொட்டுனு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அநேகமான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிர் சேதங்களும் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடிய
1: நான்கு மாகாணங்கள்ல இந்த நிலைமை இல்லையா?
0: நிச்சயமாக இதுவரை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாகாணத்தில் நான்கு பேர், இன்னொரு மாகாணத்தில் நான்கு பேர், ஒரு கிராமத்தில் மூன்று பேர் என்று உயிர்கள் அப்படியே பறிபோய்கொள்ளது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால்,

0: நட்டம் இதனால ஏற்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2.2 கோடி அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இப்பொழுது பேரிடர் மூலமாக இந்த நிவாரண நிதியை அரசு ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நட்டம் கிடையாது, அதுக்கான தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள், சில கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு கலத்துறை கிரியில ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நிகழ்ச்சி கேட்கறது தான் தனக்கு சந்தோஷம், அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. காலை வேளையிலேயே எங்களுக்கு வணக்கம் வசந்த நிகழ்ச்சி
1: நிகழ்ச்சி மகிழ்ச்சி
0: கண்ணா எப்படி கண்ணா கண்ணா
1: கூடவே இருக்கிறதுனால வருதா. அப்புறம்
0: பெரிய நபரை சாந்தி கோவந்திரஜா சொல்லிருந்தாங்க பிள்ளைகளின் வளர்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சி.
1: பார்க்கும் அது உண்மைதான்
0: சொல்லுங்க, வளர்ச்சி மகிழ்ச்சி,
1: வளர்ச்சி மகிழ்ச்சியா
0: பிடிக்கணும் சங்கர். சரியா அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஜெகதீஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தில இருந்து அவர் சொன்னா தன்னுடைய மகிழ்ச்சி எப்போதுமே நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா,
1: நண்பர்களை சார்ந்து இருக்கும். மனைவிக்கு தெரியாம பாத்துக்கங்க,
0: இப்ப மனைவிமார்கள் சொல்லிருக்காங்க, இப்ப டாக்டர் சொல்லிருக்காங்க
1: அண்மையில நம்மளும் தகவல் சொன்னோம்
0: இல்லையா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கெல்லாம் அனுமதிங்க,
1: நண்பர்களோட சேர்ந்து இருக்க அனுமதி,
0: டிப்ரெஷன் இல்லாட்டி டிப்ரெஷன் ஆகிரும்.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: கூட்டம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
5: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
7: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 40 வருட கால மக்கள் நம்பிக்கை வேண்டும் ஒரு தெருவில் தானது
8: பஜாஜ். அதுவும் இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா 236 சிசில உங்களுக்கு வருது. அது இல்லாம சிறந்த மைலேஜ் தரது, ஈஸி ரிவர்ஸ் கியர்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அடிக்கிருக்காங்க.
7: சோ நீங்க பயப்படாம வாங்க பஜாஜ். உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு ஒரு வாகனம் கட்டாயம் தேவை. அங்க பஜாஜ் நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்போதுமே உதவியாக இருக்க போகிறது. உதிரிப்பாங்கல் எங்க வரணும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் பஜாஜ் சொன்னாலே எல்லா இடத்துலயும் உதிரிப்பாக
8: நாடு பூராவுமே வாங்கிக்கலாம். அதுவும் உதிரிப்பாங்க போது ஜெனியூனான உதிரிப்பாகங்கள் வாங்கிக்கோங்க.
7: எஸ், அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே போல இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறோம். அதாவது வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 4வது முறையாகும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி இருக்கிறது என்பதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல நீங்கள் எந்த துறையில விரும்புறீங்க, வெளிநாட்டில் போய் எப்படி என்ன துறையில படிக்கணும், எப்படி போறது அப்படின்னு போல பல விஷயங்கள் உங்களுக்கு மனதில் கொள்ள கேள்வியாக எழுப்பும்.
8: அதுக்கெல்லாம் பதில் தர்றதுக்கு தான் வாராங்க எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026. இம்மாதம் 23-24 திகதிகளில் மட்டக்களப்பு கல்லடை டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில்.
7: சரி, இது பற்றிய சிறப்பு நேர்காணல் ஒன்றும் எதிர்பாருங்கள். 9:15 அளவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது பற்றிய சிறப்பு நேர்காணல் ஒன்று இருக்கிறது. இது பற்றிய விஷயங்கள் நீங்கள் மேலதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். நேரம் இப்போது
8: 8:53.
9: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
10: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9:01.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
5: இலங்கையின் குறுக்கே தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது.
4: வெளிநாட்டு செய்திகள்
5: இத்தாலி நாட்டுக்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியை தலைநகர் ரோமில் சந்தித்துள்ளார். அங்கு மெலோனியுடன் ஒரே காரில் பயணிப்பது உலக அதிசயங்களில் ஒன்றான கொலோசியத்தை பார்வையிடுவது என ரோம் நகரில் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது இந்தியா இத்தாலி நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். எமது அடுத்த மனத்தியாளச் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: பயணங்கள் போய் வரணும் ஒரு வாகனம் இருந்தா சிறப்பா இருக்கும்.
1: சிறப்பா
0: அப்படி இருக்கும்போது என்ன வாகனம் வாங்கணும்?
1: பஜாஜ் ரியல் வாங்க. 40 வருட காலம் மக்கள் மனதில் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது பஜாஜ். ஆக பஜாஜ் ரியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பூம் பூம்னு போயிட்டு வரலாம்.
0: அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்கும் போது நாமளும் ஈவிக்கு மாறதுக்கு ஒரு த்ரீ வீலர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். அதுக்காக தான் பஜாஜிடம் இருந்து வருது உங்களுக்கு பஜாஜ் இவி த்ரீ வீலர்.
1: ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது. வா சூப்பர்ல
0: ஈஸி மெயின்டெனன்ஸ் உங்களுக்காக. இன்னைக்கு போயிட்டு வாங்குங்க பஜாஜ் த்ரீ வீலர்.
1: சரி, இப்ப தலைவலி காய்ச்சல் எல்லாம் எங்களுக்கு கூட வந்து கொண்டிருக்கோம். எங்க போனாலும் வந்து
0: இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. எங்கயாவது போறோம் அப்படின்னு ரொம்ப அழகா தெரியணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணுவோம். அதுக்காக ஏகப்பட்ட கிரீம் எல்லாம் வாங்கி பூசுவோம். ஆனா அழகு அப்படிங்கிறது அது கிடையாது இல்லையா?
1: அது கிடையாது. நாங்கள் எங்களோட தோற்றத்தில் இருக்கிறது, வெளி தோற்றத்தில் கிடையாது, அகத்தோட்டத்திலும் இருக்கிறது.
0: அதாவது வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சருமம், இதெல்லாம் வேணும்னு என்ன பண்ணணும்?
1: நீங்க பாத்தீங்கன்னா
0: கிளிஃப் கலஜன் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க. இயற்கையாக கலஜன் உற்பத்தி உங்க உடல்ல உருவாக்கி என்ன பண்ணுதுன்னா இயற்கையான அழகை தரும்,
1: நல்ல தோற்றம் ஒண்ணு கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்த உடனே ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கர பாத்துல நிறைய
0: எங்க வாங்கலாம்? இது
1: பாத்தீங்கன்னா காகில் சூழ்ச்சிகள் வாங்கலாம், அதே போல பாத்தீங்கன்னா மருந்துகளும் வாங்க முடியும். சரியா, எங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு. நாங்கள் நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். உங்கள் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது சொன்னா கேள்வியா கேட்டோம்.
0: காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏகப்பட்ட பதிவுகளும் இருக்கு.
1: ஆமா, ஷைலானி சொல்லிருக்காங்க வெள்ளவத்திருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க தன்னுடைய மகிழ்ச்சி பாடல்கள் கேட்கும் போது, இசை ஞானி இளையராஜா பாடல் கேட்கும் போது அந்த மகிழ்ச்சி அடடரடரடரா.
0: இது வரலட்சுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா தம்பி மாதிரி இருவருக்கும் வணக்கம் சொல்லிருக்காங்க. அது மட்டும் வந்து குடும்பம் நண்பர்களோட சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொள்ள எங்களோட தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வசந்தம் கேட்டாலே போதும், மகிழ்ச்சி தான்.
0: ஆஹா, சொன்னது தானே? கடன் இல்லாமல் இருக்கிறதா தனங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செல்வா சொல்லி இருக்காங்க.
1: நல்ல விஷயம் தானே.
0: குடும்பம் பிள்ளைகளோட இருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி திரு மீனு சொல்லி இருக்காங்க.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படைந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
5: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

0: ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு வந்து அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது முக்கியமாவே நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல சரியான விஷயத்த கொடுத்துட்டோன்ற திருப்தி எங்களுக்கு வரதோட மாணவர்களுக்கும் அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது.
1: உண்மையில நீங்க சொல்வது மிக பொருத்தமான ஒரு விஷயம். காரணம் பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலங்களில் நிறைய காலங்களை பார்க்கும்போது ஓலவேல் ஃபெயில் ஆகிட்டா எல்லாம் முடிஞ்சு போட்டது. ஏலவேல் போயிட்டா ஒன்றுமே இல்லை, நீ ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்ப கொழும்பை தாண்டி கொழும்பில் தான் அதிகமாக இருக்குது. கொழும்பில் பாத்தீங்கன்னா நிறைய கல்வித்துறைகள்ல இந்த உயர்கல்வி இந்த மாதிரியான கோர்ஸ் செய்து முடிங்க முடியும், நீங்க வெளிநாட்டுக்கு போக முடியும், பல விஷயங்கள் இருக்குது. அப்ப வெளியிடங்கள் கிராமப்புறங்களில் நீங்க சொன்னது போல பல இடங்களில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. அப்ப நீங்க அங்க போய் அவங்களோட மூலியமா சந்தித்து அவர்களை சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அதே போல தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இல்லையா?
0: ஆமா, இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய இந்த ஜெட்எக்ஸ் பொறுத்தவரையில மாணவர்கள் தான் அதிக டிப்ரெஷன் ஆகுறாங்க.
1: ஆமா,
0: நிறைய பாருங்க, இப்ப அவங்களுக்கு டிப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓகே ஓ லெவல் வரைக்கும் அம்மா அப்பா கைக்குள்ளேயே வளர்ந்தாச்சு, ஏ லெவல் கூட டீச்சர்ஸ் கைடன்ஸ்ல வளர்ந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அப்ப அந்த பத்தின தகவல்கள் தெரியாத முதல் டிப்ரெஷன் இருக்கு. இன்னொன்னு, இவ்வளவு காசு செலவழிக்கணுமா இருக்கு அப்படின்றது ஒரு டிப்ரெஷன் ஆகுது உங்களுக்கு. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது இல்ல, உங்களுக்கான புலமை பரிசல்களை நாங்க பெற்று தரோம், நீங்க இப்படி ஒரு குவாலிஃபைடா இருக்கீங்களா, ஏ லெவல்ல இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஓ லெவல்ல இத்தனை பாசஸ் எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கான ப்ரோக்ராம் நாங்க எலோகேட் பண்ணி தாரோம் அப்படின்றதுதான் எங்களுடைய மெயினான விஷயமா இருக்கு.
1: நீங்க சொல்வதில் ஒரு கட்டம் தாண்டி போனால், நாங்கள் ஓ லெவல் பாஸ் ஆகி ஏலெவல் பாஸ் ஆகி யூனிவர்சிட்டி போனாலும் பல்கலைக்கழகம் போனாலும் அதுக்கு பிறகு என்ன சிறந்த பெரிய கல்வியும் சில மாணவர்களுக்கு இருக்கு,
0: பலருக்கு இருக்குது. கவர்மெண்ட்ல யூனிவர்சிட்டியில படிச்ச பிறகு ஏதோ பண்ணணும்ன்றது வந்து இன்னுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, இன்னுமே அந்த குழப்பம் இருக்கு. அப்ப அப்படி ஏற்பட்ட குழப்பம் அப்படின் போது, இப்ப 20 வயசுல ஸ்கூல விட்டு அவுட் ஆகுறோம், 25 வருஷமா 25 வருஷம் எக்ஸ்ட்ரா அந்த 5 இயர்ஸ் அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த 5 வருஷமே வேஸ்டா போன மாதிரி தான். அப்ப அது உள்ளுக்கு நாங்க என்ன பண்ணணும், உயர்கல்வியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவை வந்து அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்கான தெளிவை வழங்குறது தான் இந்த எடுகேட் எக்ஸ்போ.
1: நிச்சயமாக அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள், தெளிவான விளக்கம் நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பேச போகிறோம் எங்களுடைய பவி சண்முகநாதனிடம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2: நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
3: வசந்தம்
2: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் 102.6 102.8.
4: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
5: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
7: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து

0: சாட்டை திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவைக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம். சங்கர், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது,
1: சொல்லுங்க.
0: நாங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். காலத்துக்கும் நிலைத்து நிற்கிற மாதிரி உங்கள் பரம்பரை தாண்டி ஒரு வீடு இருக்கணும், இல்ல கட்டிடம் இருக்கணும் அப்படின்னா மெல்வா கியூஎஸ்டி பயன்படுத்த.
0: எஸ், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பயன்படுத்துங்க. சொன்னால் வீடு எப்போதுமே பரம்பரைக்கே உறுதியா இருக்கும். சரியா? அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் அறிவார்ந்த சமுதாயம் அப்படின்னு சொன்னால், சமூகம் அப்படின்னு சொன்னால், நீங்க என்ன பண்ணும், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பாவீங்க. சரிதானே? அதே போல நாங்கள் அழகான தோற்றமாக இருக்கணும், ஸ்மார்ட் லுக் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அழகு அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க தோற்றம் தான் அழகு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சர்மம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க.
0: எஸ், இப்பயே போங்க நீங்கள் காகல் சூட் சிட்டி, அதே போல மருந்துகளுக்கு போயிட்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சொல்லிக்கிட்டோம். ஆக நல்ல ஒரு தோற்றம் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே போகணும்?
1: கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் வாங்குறதுக்கு எங்கே வேணாலும் போய் வாங்க,
0: போயிட்டு வாங்கலாம். சந்தோஷம். அதே போல இன்று நாங்கள் சிறப்பு ஒரு
1: முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா?
0: நிச்சயமா. உங்களுக்கு தெரியும், 2026 ஆண்டுக்கான மட்டக்களப்பு கல்வி கண்காட்சி சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு ஒரு பிரயோசனமான விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களோடு நிகழ்ச்சி அந்த ஏற்பாட்டு குழு சார்பாக பவி சண்முகநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதை பற்றிய விஷயங்கள், அநேகமான விடயங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதாவது இதில் புலமைப்படுத்த சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம் இல்லையா? அது பற்றிய கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்க முடியுமா?
2: இப்ப இந்த இடத்துல வந்து 50க்கும் மேற்பட்ட கண்காட்சி கூடங்கள்ல வந்து வரக்கூடிய உயர்கல்வி மேற்கொள்ளக்கூடிய இன்ஸ்டிடியூட் எல்லாமே இருக்குது. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆன் தி ஸ்பாட்லயே வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து மேற்கொள்ள போறாங்க. அவங்களே கவுன்சில் பண்ணி, நீங்க இந்த இத்தனை மாத கட்டணங்களா இருக்குது, இத்தனை வருடத்துக்கான முழுத்தொகையா இருக்குது, நீங்க இதை வந்து இந்த மாதிரியா நீங்க பிரிச்சு உங்களுக்கான இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு சலுகையை கொடுக்கறதை விட, இந்த துறையில நீங்க படிச்சீங்கன்னா எந்த இடத்துல வேலை செய்யலாம், எவ்வளவு சம்பளத்து கூட வேலை செய்யலாம், எந்த நாடு வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்ற ஆலோசனைகள் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை ரேடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போல வந்து முதலாவது தடவையாக நாங்க சைனாக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய மாணவர்களோட கூட்டம் வந்து உண்மைக்குமே இலங்கையை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா ஹை லெவல்ல அவங்க படிச்சாங்கன்னா டாக்டர் இன்ஜினியர், அப்ப பெக் பெஞ்சஸ் எல்லாம் என்ன பண்றது, எங்களுக்கு ஒரு விடுவு காலம் வேணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா கூட அவங்க எடுக்கிறது ஆட்டோமொபைல்ஸா இருக்கலாம், டெக்னிக்கல்ஸ் வேலையா இருக்கலாம். அப்ப அப்படியான வேலைகள், இன்ஜினியரிங் அப்படியான கல்விகளை வந்து கற்கிறதுக்காக சைனால வந்து புலமை பரிசுல நாங்க வந்து வழங்குறோம். அதாவது சைனால தெரிவு செய்ய பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து இவங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளை வசதிகளை வழங்குறதோட சேர்த்து லியோ கிளப்போட நம்ம வந்து இணைஞ்சு இந்த ஆஃபரை வழங்குறோம். அதாவது மட்டக்களப்புல காணக்கூடிய லயன்ஸ் கிளப்ல அந்த கிளப்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு வாய்ப்பாக அமைய போது, முதல் 200 மாணவர்களுக்கு வந்து இதை நாங்க வந்து ஆஃபர் பண்றோம். இப்ப என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது சைனால அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, முன்னணி பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு முதலாவது கிடைக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான கட்டண சலுகைகள் கிடைக்குது, தங்குமிடக்கூடிய வசதிகள் கிடைக்குது, மாதாந்த உதவு தொகை கிடைக்குது, அதே மாதிரி முழுமையான கல்வி வழிகாட்ட. நீங்க அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள அங்க கல்வியை நீங்க கற்று முடிக்கிற பட்சத்துல அவங்களே உங்களுக்கான வேலை வாய்ப்பை சீனால பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு
0: வழிகாட்டிலையும்
2: வரக்கூடிய எல்லா உயர்கல்வி நிறுவனங்களையுமே இந்த மாதிரியான சலுகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும். வாய்ப்பு தவற விடாதீங்க.
0: நிச்சயமாக. நீங்கள் சைனாவை பற்றி பேசியிருந்தீர்கள், மற்ற நாடுகள் இதில் எந்த நாடுகள் உள்ளடக்கலாக இருக்குது?
2: ஆமா, இது வந்து ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே வந்து இதனுடைய முக்கிய இதா இருக்கு. அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில வந்து அனைத்து பிள்ளைகளும் வந்து அதிகமாக வந்து குடிபெயர்றது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் உங்களுக்கான உயர்கல்வியை ஆரம்பிச்சு உங்களுக்கான பெர்ஃபெக்டான தொழிலையும் கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு நாங்க வழங்குறோம்.
1: ஒருவருக்கு இல்ல, யாரு வந்தாலுமே அவங்களுக்கான உயர்கல்வி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? உடனடியாக வந்து பதிவுகளை மேற்கொள்றவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகை?
2: இப்ப ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனத்தை பொறுத்து இருக்குது அது. இப்ப அவங்களுடைய கட்டணம் முழு தொகை இருக்கும் இல்லையா, அந்த கட்டணத்துல வந்து பல இன்ஸ்டிடியூட் வந்து ஆஃபர் பண்றாங்க. 25% கட்டணம் நீங்க செலுத்த தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க ஏ லெவல் செஞ்சிருந்தீங்கன்னா, HNDs இந்த துறையில செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான பேச்சுலர் பிசினஸ் நீங்க இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க பேச்சுலர்ஸ் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க காசு கட்ட தேவையில்ல. இந்த வருஷத்துக்கு நீங்க டாப் அப் மட்டும், போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மட்டும் நீங்க காசு பே பண்ணி செய்யலாம். அப்படியான சலுகைகளை தராங்க. அது வந்து நாங்க டைரக்டா எப்ப வேணாலும் இன்ஸ்டியூட் போயிட்டு ஆஃபர் எடுக்கிறத விட இப்படியான இந்த கண்காட்சி, இந்த கண்காட்சியில வந்து அவங்க வந்து பயணம் பெற்றுக் கொள்ளும் போது ஆஃபர் வந்து இன்னும் அதிகமாக வழங்கப்படுது.
0: நீங்க சொல்றதுல முக்கியமான ஒரு விடயம் இருக்கு. நாங்கள் இங்கே சில பல்கலைக்கழகங்களில் நாங்கள் சில கோர்சஸ் செய்திருப்போம், முடிச்சிருப்போம். அடுத்த கட்டத்துக்காக நாங்கள் அங்க போகலாம் இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே தேவையில்லை. அப்படியான விஷயங்கள் கல்வி தகவலின் அடிப்படையில் அது மாற்றக்கூடியதாக இருக்கு.
2: கட்டாயமா, கட்டாயமா. இப்ப நாம இப்ப பேசிக்கே இப்ப ஏ லெவல்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ப்ரோக்ராமா இருக்கும், இல்லாட்டி டிப்ளமாவா இருக்கும். அதையும் தாண்டி என்ன பண்றது?
0: ஆமா,
2: அது வந்து கட்டாயம். இந்த அறிவு எப்ப வரும்னா அந்த வேலைக்குன்னு போற நேரம்
0: தான்
2: கேட்பாங்க. டிப்ளமா முடிச்சுட்டு எப்படி நீ வந்து வேலைக்கு வர? நாம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறோம் கோடி கணக்குல, ஆனா தர மாட்டாங்க. அப்ப அப்படியான மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் நாம இந்த எக்ஸிபிஷன் மூலமாக. அப்ப அவங்க என்ன செய்யலாம்னா, ஓகே டிப்ளமா மட்டும் கிடையாது, டிகிரி மட்டும் கிடையாது, பிஹெச்டின்னு இருக்கு, சோ அதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவு. அது வந்து மாணவர்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்கல, தொழில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், ஓவர்சீஸ்லதான் அப்படி செட்டில்
0: ஆகுவேன்
2: அப்படின்னு மைண்ட் செட் இருக்க ஆக்களா கூட இருக்கலாம். எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது.
0: நீங்க சொல்றது அடிப்படையில் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் பெற்றோரோட வருவது உசிதமே?
2: கட்டாயமாக பெற்றோருக்கான ஒரு பெற்றோர் ஒரு முக்கிய பங்காவே இருக்கிறாங்க இந்த கண்காட்சியில. ஏன்னா அநேக பெற்றோர்கள் வந்து பிள்ளைய வளர்க்கும் போது அவங்க வந்து பட்ட கஷ்டம் படக்கூடாது, எந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. யாருமே தந்த பிள்ளைய பற்றி அவதூறா நினைக்க போறது கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல பெற்றோர்களுடைய தீர்மானங்கள் தான் பல குடும்பங்கள்ல வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. பக்கத்து வீட்டுக்கு அந்த ஸ்கூல்ல தான் போறாங்க, அதனால நீ அங்கதான் போகணும், அந்த பையன் நல்லா படிக்கிறான் நீயும் அந்த கிளாஸ் தான் போகணும், இவர் வந்து இங்கதான் படிக்கிறாரு நீயும் அங்க போயிட்டு தான் படிச்சே ஆகணும்னு மாணவர்கள், அதாவது பிள்ளைகளோட விருப்பமின்றி பெற்றோர்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அது பற்றிய அறிவு இல்லாத ஒரு காரணத்தினாலதான். அப்ப பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துல வரும்போது, ஓகே உனக்கு பிடிச்ச விஷயம் இதுவா, ஓகே இந்த துறையில நீ வந்து கல்வி கற்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல இவங்க ப்ரொவைட் பண்றாங்க, நாங்க அங்க போயிட்டு கேட்போம். அப்ப அங்குரிய நிபுணர்கள் வந்து அதை பத்தின விளக்கங்களை பெற்றோர்களுக்கு கொடுக்கும் போது பெற்றோர்கள் செலவழிக்கக்கூடிய காசு வந்து அவங்க செலவழிக்கும் போது அவங்க மனப்பூர்வமா செலவழிச்சு தன் பிள்ளைய வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு அனுப்பக்கூடியதா இருக்கும்.
0: ஏன்னா
2: பல இடங்கள்ல பெற்றோர் ஏமாற்றப்படுறாங்க, பிள்ளைகள் ஏமாற்றப்படுறாங்க இந்த காசு விஷயங்கள்ல. இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் காசு செலவழிக்கிறாங்க. பட் அது யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு விஷயமாக ஆகுது.
0: நீங்க சொன்னது போல உண்மையிலேயே பெற்றோர்களிடம் நிறைய மாணவர்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டு நீங்கள் பெற்றோர்களை எப்படியாவது அழைத்துக் கொண்டு இந்த கண்காட்சிக்கு செல்ல வேண்டும்.
2: ஆமா, கட்டாயமா செல்ல வேண்டும்.
0: ஆமா, பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்பு. என்னுடைய மகன் பிள்ளை சரியான முறையில் கல்வி நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டு வெளிநாடுகளில் படிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு இடத்தை பெற வேண்டும் சொன்னால் நீங்களும் தங்களது பிள்ளைகளை நேரத்தை ஒதுக்கி கட்டாயம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் சொல்லி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு நிஜமாக.
3: நுழைவு கட்டணம் என்ன மாதிரி அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா?
2: நுழைவு கட்டணம் அப்படின்னு வரப்போனா நுழைவு கட்டணம் ஒரு விஷயமே கிடையாது, வரப்போகுது. கல்வின்னு வரும்போதே நாமளும் ஃப்ரீயா கொடுக்கணும்ல, ஃப்ரீயா தான் வரப்போகுது. வருகிற சனி மற்றும் ஞாயிறு, அதாவது 23-24 தேதியில மேல டெக்னோ பார்க் கல்லடியில இந்த எக்ஸிபிஷன்ஸ் வந்து நடக்க போகுது. 50 மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களை நீங்க நேரடியா வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. கல்வியை பற்றி, ஹையர் ஸ்டடிஸ் பத்தி, உங்களுடைய ஃபியூச்சரை பத்தி முக்கியமா கிளியரான ஐடியா எடுத்து அந்த இடத்துலயே தெளிவுகளை பெற்று உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்குது. சோ கட்டாயமா அனைவருமே இந்த எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்னிக்ஸ் போல வந்து கட்டாயமா பங்கு பற்றணும் அப்படின்ற ஒரு மனப்பூர்வமான இன்வைட்டையும் நான் கொடுத்துறேன். காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன்ஸ் வந்து நடக்கும். கட்டாயமா உங்களுக்கு ஃபேசிலிட்டிஸா இருக்க டைம்ல நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நன்மை அடையணும் அப்படின்னு
3: சொல்லி. முதல் நாள் வந்து விவரங்களை தெரிஞ்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணலாமா? அப்பவும் அந்த சலுகைகள் இருக்குமா?
2: கட்டாயமா 2 நாட்களுக்குமே இந்த சலுகைகள் வந்து காமனா தான் இருக்க போகுது. முதல் நாள் நீங்க பெற்றோரோட வரீங்களோ, நண்பர்களோட வரீங்களோ, இல்ல யாரோட வந்தாலும் இது வந்து ஓகே வருது, தனியா தான் வரவீடு தனியா வரீங்களோ, நீங்க வார சந்தர்ப்பங்கள் உங்களுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் காசு செலவழிக்க போறது உங்களுடைய பெற்றோரா இருக்கலாம், இல்லாட்டி நண்பர்கள் ஆட்களா இருக்கலாம், அவங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூட நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வெயிட் பண்ணி.
3: சரிப்பா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். எத்தனை பேருக்கான அனுமதி இருக்குல்ல, எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் இது?
2: பிரதானமாக இப்ப ஒரு 2000 பேரை வந்து நீங்க உள்நுழைஞ்சு வரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து இப்ப ஒவ்வொரு கன்சல்டன்ஸா நடக்க போகுது. இப்ப ஒவ்வொரு ஸ்டால்ஸ்க்கு நீங்க வந்து போயிட்டு வரும்போது அந்த நீங்க குறிப்பிட்ட ஒரு ஸ்டால் மட்டும் இல்லாம மத்த மத்த ஸ்டால்ஸ்க்கு நீங்க வரும்போது வந்து அது இன் அண்ட் அவுட் ஆகும், அப்படி ஒரு சர்க்கிளா வரப்போகுது. சோ 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள், மாணவர்களை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே இதுக்கு நுழைவுல வரக்கூடிய மாதிரி இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷமா, முக்கியமான ஒரு விடயம் மூலமாக பல விளக்கங்களை கொடுத்தீர்கள். இந்த கல்வி கண்காட்சிக்கு நீங்கள் கட்டாயம் செல்லுங்கன்னு சொல்லி விஷயங்களை, எதுக்கு போகணும், ஏன் போகணும் போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் தெளிவாக. ரொம்ப நன்றி எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்தமைக்கு. கட்டாயம் நீங்களும் மக்களே 20 அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை உங்களுக்காக ஒதுக்கி கொண்டு அந்த இடத்துக்கு போங்க.
3: ஆமா, மட்டக்களப்பு கல்லடியில் இருக்க டெக்னோ பார்க் போயிருங்க. ஆடிட்டோரியம் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கல்வி சம்பந்தமான உயர்கல்வி, அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போகணும், நான் வெளிநாட்டுல தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா போங்க, மறக்காம.
0: நிச்சயமாக நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய எங்களுடைய கல்வி கண்காட்சி ஏற்பாட்டுக்குழு சார்பாக வந்த பவி சண்முகானந்துக்கு நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
2: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். சங்கர், நாங்கள் கேட்டிருந்தோம் உங்கள் மகிழ்ச்சி எதில் இருக்கிற சொல்லி
3: காரணம் என்னன்னு கேட்டிருந்தோம்.
2: அன்பு வணக்கம் சொல்லக்கூடிய அமெரிக்கால இருந்து மாலி சொல்லிருந்தாங்க. சாதனை, அதாவது என் இலக்கை அடைந்த போது மகிழ்ச்சி வார்த்தையில் சொல்ல முடியாது. வெறும் வெற்றியை மட்டும் அல்லது ஏதோ ஒன்று உருவானது என்று உணர்வை ரசித்திருக்கேன். இதற்கு உதவுதல், அந்த உதவியால் அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லும் போது ஏதோ சாதனை படைத்தது போல ஃபீலிங்ஸ் வரும். யாரும் சாப்பாடு இல்லை என்று சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தால் அவர்கள் சொல்லும் நன்றியில் வரும் சந்தோஷம் சொல்ல முடியாது. நான் வளர வேண்டும், அதோடு யாராவது என்னால் வளர வேண்டும். இது வெறும் எமோஷன் இல்ல, நான் யாருக்கோ பயனானவளாக இருக்க வேண்டும் என்ற ஆழமான உணர்வு. அருமை வாழ்க்கை.
3: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பருத்தி துறையில இருந்து அருள்மொழி சொல்லியிருக்காங்க, எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தருவது வந்து காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா குட் மார்னிங் போடுவாங்களா எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வசந்த நிகழ்ச்சியில கருத்து பதிவு செய்வாங்களாம். அது நம்ம வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா, எல்லாரோடையும் அன்பா நேசிப்பாங்களாம், பிராணிகளோட அன்பா இருப்பாங்களாம், அன்பா பார்த்துக்குவாங்களாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சிரித்து கொண்டே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தி பாக்குறதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியே அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க.
2: ஆரம்பத்துல ஒரு பாடல், அந்த பாடல ஒரு வரிக்கை, கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம்.
3: ஆஹா, கருத்து கருத்து
2: பாத்தீங்களா. அந்த இதுல எல்லாம் இன்பம் கிடையாது. மக்கள் நீ ஒரு ஒரு மத்தவோட சந்தோஷத்துல பெறத பாரதியா, அதுதான் இன்பம்.
3: மகிழ்ச்சி கிக்கே இருக்கு. ஓகே, மற்றவர் சிரிப்புலதான் நமக்கான கிக்கே இருக்கு. இதோட என்ன பண்ண போறோம், நம்ம
2: விடைபெற போறோம். தொடர்ந்து ராகம் சுமார நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் தலைமல் கிருபாகரன்.
3: விடைபெறும் நாங்கள்
2: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்
3: என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: நன்றி புவனேஷ் மற்றும் சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: அரச ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் சந்தன் அபேரத்ன உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% ஏற்கனவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஓய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தம் 463,000 ஓய்வூதியதாரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் 429,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட்டு திருத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2500 புதிய ஓய்வூதிய பயனாளிகள் இக்கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 26 வணிக கப்பல்கள் ஹோமுஸ் நீரிணை வழியாக பயணிப்பதற்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒருங்கிணைப்பு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ இஸ்னா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து அனைத்தும் ஈரான் கடற்படையின் அனுமதி மற்றும் ஒருங்கிணைப்புடன் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 26 கப்பல்களில் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் கொள்கலன் கப்பல்களும் அடங்கும் என்பதுடன், தென்கொரிய எண்ணெய் கப்பல் ஒன்றும் இதன் வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓ, மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேரடியாக வந்திருக்கீங்க அப்படியா? சொல்லுங்க. காலை வேளையின் முதலாவது நேர்
1: நிகழ்ச்சியில
0: யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இன்னைக்கு எங்க தங்கச்சிட்டு
0: பேர்தேங்க,
1: அவங்க இருக்கிறாங்க. தங்கச்சி பேர் சத்யவாணி. தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தொழிலுக்கு போயிருக்காங்க. அவங்க நல்லபடியா வீடு திருப்பி வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. அவங்க குழந்தைகளுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கடவுள் கண்டிப்பா
0: அவங்களையும் வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு ஃபேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார். கிருபானா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஓல்கோட் மாவத்தை மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார் மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது கேட்டால் இதமானது எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். மங்கேக்கரசி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் எங்களுடைய பெயரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மட்டக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறது. இவளை பலாங்குடையிலிருந்து மைதிலி எழுந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஜெயந்தி மாலா எழுந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல்கள் நாங்களும் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் எழுந்திருக்கின்றார். காலை வேளை வியாபாரமும் அதே இடத்தில் பாடல்களும் இனிமையாக இருக்கிறது. ரெண்டுமே இனிமையாக இருக்கட்டும். அதே போன்று இந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏறாவூர்லிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சேலத்தில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவா இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அந்தோணி மலை ஹட்டன்ல இருந்து நவீன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி ஷாலினி தெகிவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். சூப்பர் பாடல்கள், வாழ்த்துக்கள். ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ராஜகோபால் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கிரந்தி சிறந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சங்கமித்த மாவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். யோகா செல்வா தயா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் ரொசல்கமையிலிருந்து குசல ராஜா அணிந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா வந்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:33. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: அன்பான கலைஞர், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முகாஸ் பேகம், கொழும்பு 14.
0: ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு. பாடல்கள் நிறைய இருக்கு, இடைக்கால பாடல்கள் சொன்னால் அது அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதனாலதானே நாள் முழுவதும் வச்சிருக்கிறோம். வாரத்தில் 2 மணித்தேலம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது ஒவ்வொரு நாளும். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல யாரு பாடின பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? அவற்ற பாடுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தனி ரகம். அதனாலதானே வசந்தத்துல பாடு நிலாவண்டி ஒரு நிகழ்ச்சியை
1: வச்சிருக்கிறோம்.
0: இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எனக்காகவும் அன்பு கனவுக்கா, செல்ல மக்களுக்கா, முக்கியமா உங்களுக்கா, புவனேஷ்கா, நந்தசேர்க்கா, வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காகவும்.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6

சதிதானது புது வாழ்வு சதிராடுது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கெருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். கலகா நிலம்பையிலிருந்து மதன், சத்யா, தினு, வினு, ஜனு, ராவி ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தினு வந்துக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபாண்ணா, இனிமையான பாடல் தெரிவுகள் ஜீவப்பிரியா வந்திருக்கின்றார். கழுதாவளையிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் ஹட்டன் கிளவர்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதே போன்று சந்திரசேகரம் வந்துக்கிறாங்க. ஷக்கீலா சந்திரசேகரம் செங்கலடியிலிருந்து இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். கினிகத்தனையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். அதே போன்று ஞான முருகன் நடந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மனோ வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அழகுமலையிலிருந்து ஸ்ரீகாந்த் எழுந்திருக்கின்றார். அதே போன்று லாவண்யா வந்துக்கிறாங்க. பண்டாரவளையிலிருந்து அண்ணா நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறப்பட்டு பொப்ட்ரையில நிசார் எழுந்திருக்கின்றார். ரொம்பவும் பிடித்த பாடல்களோடு நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா இணைந்திருக்கிறாங்க. மண்டாரவளையிலிருந்து மீனகை வந்திருக்கிறாங்க. இங்கிரிய ரவி இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அரசு வந்திருக்கின்றார். வேலுசாமி இணைந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அவிசாவளையிலிருந்து விச்சாய் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று ரோஸ் எழுந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப இனிமையான பாடல்களோடு என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரெக்ஸி வந்துக்கிறாங்க. நஜீரா மற்றும் நிரோஜினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். எமானா மர்ஷாலின் என்று 5வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களையும் வாழ்த்தி நடந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அவர்களுக்கும் இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். தொண்டைமானார் செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். அதே போன்று பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறது. இவளை ஊர்குடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். தேவி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி வசீல் இணைந்திருக்கின்றார். வெஸ்டர்ன் ராஜா வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க ப்ரோ, உங்களுக்காக அனைவருக்காகவும் நல்லதொரு பாடல், நன்றி.

0: 7.2 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: சேதுவை மற்றும் கிரேன் பாஸ் போலீஸ் பிரிவுகளில் 2 மனித கொலைகள் இடம்பெற்றுள்ளதுடன் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சேதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகலங் கமுவ பகுதியுள்ள வீடு ஒன்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக சேதுவை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அந்த வீட்டை சோதனையிட்டபோது படுக்கை அறை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பயணப் பையொன்றுக்குள் பெண்ணொருவரின் சடலம் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் சீதுவை முகலங் கமுக பகுதியைச் சேர்ந்த 79 வயதுடைய பெண் ஆவார். உயிரிழந்த பெண் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் கலற்றி அகற்றப்பட்டிருப்பதுடன் தொலைபேசி வயர்களும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை கிரேன் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஃபேக்யூசன் வீதி பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கிரேன் பாஸ் போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் முகத்துவாரம் உயன அடுக்குமாடு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஆவார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
3: காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளுடன் சென்ற கப்பல் குழுவிலிருந்து கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கீவர் சீண்டி துன்புறுத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆர்வலர்கள் தரையில் மண்டியிட்டிருக்க அவர்களுக்கு முன்னால் பென் கீவர் இஸ்ரேலிய கொடியை அசைத்து கூச்சலிடும் காணொலி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இஸ்ரேலிய தூதுவர்களை நேரில் அழைத்து தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையே இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்பி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சார்பில் இதற்கு முதன்முறையாக பகிரங்க கண்டனம் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:09. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். ரொம்ப சத்தமா வானொலியின் சத்தம் இங்க கேக்குது, உங்க குரலை தான் காணல.
1: ஆமாம், அன்றைக்கு நீ அறிவிப்பாளர் அவர்கள். நான் மருதமனை அப்துல் நாசர்.
0: அப்துல் நாசர், ரொம்ப உற்சாகமா ரொம்ப சத்தமா அப்படியே உங்க ஊர் பூரா கேக்குற அளவுக்கு சவுண்ட வச்சு கேக்குற மாதிரி தெரியுது.
1: இல்ல சார், வானொலிக்கு மிகவும் அறியாம இருக்கு.
0: அதுதானே, எப்படி அதை மிஸ் பண்றது?
1: எனக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம் சார், சிக்கலான கட்டம்.
0: சிக்கலான கட்டம், அதுக்கு பக்கத்துல நிக்கிறீங்க. ஏன்னு சொல்லா தெரிய ரெண்டு, அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிடுவான் ஒரு பயமும் இருக்குது. நம்ம விருப்பத்தை நம்ம விட முடியுமா? அதாவது அவங்களுக்கு ஒன்று விருப்பம், அடுத்த ஆளுக்கு அடுத்த விருப்பம். அதுக்கு அப்படி நான் என்ன செய்ய? நான் இந்த ஏரியாவில்தான் கவ பண்ணிட்டு நிப்பேன். யாராவது ரேடியோல கை வச்ச நடக்கிறது அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்க குரலை கேக்குற பொழுது. சரி, ஏதோ உங்க முயற்சியில, உங்களோட முயற்சியால சரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்கறதா இருக்கீங்க?
1: அருமையான பாடல்கள் அத்தனையும் நான் ஒன்றும் தவறாமல் கேட்டு வருகிறேன். அந்த வரிசையில் ஒரு பாடல், பூவை உன்னை நேசித்தேன் என்ற ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல்.
0: பூவை உன்னை நேசித்தேன்.
1: ஆமா,
0: ஏன்
1: பூவில அது வெளியே சொல்ல முடியாது சார்.
0: சரி,
1: அந்த பாடலை கேட்பதற்கு, மருதமனை ராஃபி என்றென்றும் பதீதி, மக்காமடி வீதி இப்ராஹிம் முசம்மிர் மற்றும் எஜல் நஜிமுடியும், ஆதம் அலி மற்றும் ஜின்னா புகாரி.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது காதல் வந்தா எங்கெங்கெல்லாம் ஓட வேண்டியிருக்கு அப்பா. இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, அப்படி இருக்கிறீங்க. நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிமையான பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் இங்கதான் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட வந்திருக்கின்றார் சுபாஷ் இணைந்திருக்கின்றார் இங்கிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லலை. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. வணக்கம் கிருபாண்ணா, நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வசந்த வானொலியின் அபிமான நேயர். எதை இழந்தாலும் ராகம் சுகமானதை மட்டும் நான் இழக்க மாட்டேன். பாடல்கள் நாவில் தேனா இனித்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பட்டித்திடல் மூதூர் வடிவேல் வந்திருக்கின்றார். அதே போன்று சக்தி இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில், என்னைய முனைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள், ரொம்ப இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். செட்டியார் திரு வீன சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புத்தூர் PVS ட்ரெய்லர்ஸ் சொப்பில் ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்து கொண்டிருப்பதாக குகன் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க குகன். அதே போன்று காந்த் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொழும்பு 15 ரமேஷ் காந்த் இணைந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் கிருபானா, நான் மாலா பேர்னட் எழுந்திருக்கின்றேன். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாடல்கள் அத்தனையும் சூப்பர்ப், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சக்தி யூண்டு எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ஹரோலினா ஹெயில் நடந்திருக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அந்தோணி வந்திருக்கின்றார். வணக்கம் கிருமாண்ணா, நான் சுப்பையா ஆகாஷ் இணைந்திருக்கின்றேன். தம்புள்ளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சத்திய ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை பாட்டு தலைவா, உங்கள் பாடல் சொர்க்கத்துக்கு சொக்கி போகித்தேன். ஆஹா, யார் இது? பிரஷா பிரசாந்தி இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா மேக்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போன்று ரூபா நிகழ்ச்சியோடு இருந்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாகராஜன் கிறிஸ்டீனா இருந்துக்கிறாங்க, வட்டவளையிலிருந்து. அதே போன்று அருள்மொழி பரிசுத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மனைவி நதீராவை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா. நான் யாழ்ப்பாணம் ஸ்மைல் இணைந்திருக்கின்றேன். KKS ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருஷ்ணா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புசலாவையிலிருந்து கேசவன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், காளிமுத்து இணைந்திருக்கின்றேன். கொட்டக்கலையிலிருந்து அசுருதீன் நூர்ஜஹான் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பத்மன் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சசிகலா இணைந்திருக்கிறேன். அதாவது சுரேஷ் குமார் சசிகலா வந்துக்கிறாங்க புசல்லாவையிலிருந்து. அதே போன்று நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் வந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி நிது குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று மனைவி ரிஃபானா, மகன் ரிஃபாத்தை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நான் மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தையிலிருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படைந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன plan? எனக்கு என்ன? Foreign போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, foreign போகணும்,

0: ஸ்டடி அப்ரோட் இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:43. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? ஐயா கண்ணு, எங்க போயிருந்தீங்க? லைன் கிடைக்கல. நானும் எடுக்கத்தான் செய்தேன். முடியல முடியல, இவ்வளவுதான் எடுத்தாலும் கிடைக்குது இல்லையே. அதான் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும். இன்னைக்கு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா கண்ணு. அதுதானே சுகமான பாடல்களுக்கு சுகமான ராகம். என்ன ராகம் சுகமானது? அப்படியா? நன்றி. அதுதானே. சரி சொல்லுங்க ஐயா கண்ணு, இது உங்க குரல்ல ஒரு பாடல கேட்கலாம் நானும் ஆவலா இருக்கிறேன். சரி பாடுங்க ஒரு இரு வரிகளை.
1: ஹலோ,
0: பாடுங்களேன்.
1: மேலாடை மூடி கோலமாய் போகவே,
0: வாவின் உன்னை தானே வானம் தேடுது. பாருங்களேன், வெண்ணிலை போய் பாடல கேக்கலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அத பாடக்கலே ஒரு சந்தோஷம். பாருங்களேன், அதுதான் ஐயா கண்ணு. சரி சொல்லுங்க, இப்ப யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மகேந்திரநாத் மற்றும் அகமகுமார், சேமகுமார், தோப்புக்கொச்சிகடையிடர், தோப்பு ராணிமா, மங்களகாலை தனலட்சுமி, குணசீலன், வீரா திருச்செல்வம், அப்தசீலன், உமர் சந்திரன் மற்றும் வசனம் சொன்ன அனைவருக்காக உங்களுக்காக கேட்டேன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதவையில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க, கொட்டக்கரையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து உமா அணிந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை எங்களையும் நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், மீப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாந்த் குறிப்பிட்டுகின்றார். அதுபோன்று தர்மகுலராஜ குருக்கள் எழுந்திருக்கிறாங்க, பாடல்கள் அத்தனையும் சிறப்பு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் இன்னும் நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், அம்பாறையிலிருந்து ஃபர்சானா வந்திருக்கிறாங்க. அதே போன்று வாழச்சேனியிலிருந்து அஜய் அகிலன் எழுந்திருக்கின்றார், அர்ச்சனா மற்றும் திருமாலன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாமனிலையிலிருந்து நிசா எழுந்திருக்கிறாங்க, கிருபான்னு எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வாழ்க வளமுடன் இனிமையான பாடல் தெரிவுகள் நினைக்கிற பாடல்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக தந்து கொண்டிருக்கிறீங்க, எங்க ரேடியோ பெட்டியை விட்டு அகல்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா கேட்டுக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க தேவி ஜோகேஸ்வரன். அதே போன்று முரின் வந்துக்கிறாங்க, ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கிருபா என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா வந்துக்கிறாங்க, வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் விஜயகுமார், தீபா மற்றும் விதுரா லக்ஷன ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி காளிமுத்து குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று நோவூடிலிருந்து சிவா அணிந்திருக்கின்றார், பாடல்கள் அத்தனையும் அருமை அண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முகமது அன்பர் இணைந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ஜி ஆர் அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்க நேர்களே.

0: நேர்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மதிய நேரத்தின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமாக இணைந்திருக்க போகின்றோம். 3 மணி வரைக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் இப்பொழுது முதல் கேட்க போறீங்க. சோ இப்பொழுதே டியூன் பண்ணலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருங்க. ரொம்ப சத்தமா கேட்டுட்டே இருங்க. பக்கத்து வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்டுட்டே இருங்க. பக்கம் கூட அமைந்திருக்கலாம். சூப்பரான பாடல்களுக்கு செக்கமாக இருக்கிறது. ஆட வைக்கும் பாடல்கள்ல மரசலான பாடல்களும் இருக்கு. இந்த பக்கம் கால் பண்ணுங்க. பீஸ் எல்லாம் முழுமையான தொலைபேசி இலக்கங்கள் 2 0 1 1 2 கேடுகள் 5 0 0 1 அதே போல மற்றொன்று 0 1 1 2 கேடுகள் 5 1 1 1 கால் பண்ணலாம். எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. சோ அங்கங்க மழை பெய்யுது. சோ அந்தந்த இடத்துல இருக்கிற போதும் போதே நீங்க பேஸ்புக் பக்கம் போயிட்டு நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டுக்கும் அதுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். சூப்பரான பாடல்கள் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் காலர்ஸ் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: நிஷா மாவனல்ல.
0: மாவனல்ல எல்லாம் எப்படி இருக்கு?
1: வேல் அடிக்குது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, இந்த பக்கம் மழை, அந்த பக்கம் வெயில்.
1: அப்படி தான் மேடம், என்ன பண்றது.
2: இந்த பக்கம் மழை மழை தான். என்ன?
1: என்ன
2: குறைக்கு
1: கம்பஹா அப்துல் மஜீத், சசிமா கம்பஹா, அருள்மொழி மற்றும் அருள் பட அனைவரும் நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து பாட்டு போடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அபுல், திடி திடீர்னு ஏதோ ஒண்ணு வருது, ஆனா காணாம போய்.
2: அப்படிதான் அபிலாஷன், அப்படிதான் வரமாயிக்கும் வராது, வரமாயிக்கும் வராது.
0: ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து எண்ணி குடுத்துங்க.
2: வந்தீங்க,
0: சரி இப்ப பாட்டு கேக்கலாம்.

0: பாபா லேபடி பாட்டு.
1: என்ன மாற பாட்டு வரையில நீங்க வரணும், இந்த மாதிரி லவ் பாட்டு போடையா?
0: அது காதல் பண்ணணும், ஆனா நான் காதல் பண்ணல.
1: நீங்க வாராதே பேச்சு வேல, அதை பத்தி எல்லாம் பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கா. எனக்கு வயசுக்கு சொன்ன இதெல்லாம் பேச்சு போடுற,
0: அது உங்களுக்கு வாத்தி கம்மிங் அடிடா அடிடா. அவள
1: வர விலக மாத்தி எடுத்தா வரும் அடிடா அடிடா. நினா வாத்தி
0: போட்டு தாக்கு இப்படி பாட்டு.
1: ஆமா, ஒருத்தருக்கே பேங்க்ல கேட்டாரு, அடி வீடு கட்ட லோன் வாங்கி கல்யாணம் கட்டினியா கேட்டா.
0: என்ன சொன்னாரு?
1: அவர் சொன்னாரா, ஜோசியர் சொன்னார், முதல்ல ஒரு சின்ன வீடு கட்டுங்கன்னு.
0: நீங்க எத்தனை வீடு கட்டிருக்கீங்க?
1: நீங்க எங்க வீடு கட்டுறது இடமேல, அப்புறம் இப்ப வீடு கட்டுறீங்க.
0: நல்ல விஷயம், வீடே கட்டிடாதீங்க. என்ன
1: தார் வந்தீங்க?
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
0: இருவருக்கும் உங்களுக்கு ஒருவருக்கு. யாரு?
2: நான் கண்ணி நாவல கிட்ட இருந்து அரசி ஸ்ரீனி நான் பேசுறேன்.
1: என்ன பேரு வீட்டுல? சீனி கூப்பிடுவாங்க, கிலோ சீனிலான்னு கூப்பிடுவாங்க.
0: அதுதானே மூணு பேரு,
2: கூப்பிடுவாங்க.
0: என்ன அர்த்தம் அந்த பேருக்கு?
1: நல்ல கார் நம்பர் அர்த்தம் வந்து கார்.
2: நான் வந்து வான்புறை சேவையில் ஈடுபட்டவர் முன்பு காலங்கள்ல.
1: வாங்க தேவையில்லை.
2: எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு, வான்பிறை தேவி.
1: அது என்ன வான்பிறை தேவிண்டா?
2: வான்பிறை தேவினா நீ வானத்து தானே? வான்பிறை தேவி.
1: தேவியா நீ?
2: இனா தானே?
1: ஓ, என்ன மாறாளப்பா, நீங்க தத்துவ ஞானியா விடுங்க ஜி தேவி.
0: எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை சொல்ல விடுங்க.
1: சும்மா
2: என்ன பேர் சொல்லுங்களே,
0: அது அடுத்து பாட்டு கேக்கலாம். யாராவது இருக்கலாம்
2: வசந்தம் பானு கேக்குற எல்லாருக்காகவும் தாங்க. ஆனா இங்கோட அந்த மன நின்று போவோம். நான் சொல்றேன்,
1: நிக்காம போன நீங்க இந்த பக்கம் வரப்பட்டாய்.
0: உங்களுக்கு ஏதாவது நாலஞ்சு பேர் இருக்கா?
1: எனக்கு ஒரே ஒரு பேர் தானே, ஆள் விழுங்கி அபுல் ஆசன்.
0: அதுதானே? அது போதுமே,
1: அது போதுமே.
0: அடிக்கடி
1: இல்ல கண்ண கண்ணு பேர். ஒருத்தர் வந்து பொண்டாட்டிக்கு வந்து வாழைப்பழம் பேர் வச்சிருக்காரு.
0: ஏன்
1: வாயில பூர்ணமாய் பேருந்து வைக்க சொல்லி வாழைப்பழம் வச்சிருக்காரு?
0: சரி, வேதாளம் திரைப்படத்துக்காக நிறுத்தினு பாடல் வேதாளம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு.
11: வார
9: நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
13: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: அண்ணன்
1: வந்தாச்சு மலை, எப்படி இருக்கீங்க? பதினாலு கொழும்பு பதினாலு
2: மும்தாஜ்,
0: நல்லா இருக்க நீங்க? இருவரும்
2: நல்லா இருக்கிறேன் மும்தாஜ் பேகம்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
0: என்ன
1: பாட்டு ஒண்ணு உங்களுக்கு? பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி
0: களக்கட்டுமா?
1: பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி
0: களக்கட்டுமா? பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்கள் இருவருக்கும் புவனேஷ்கா நந்தகுமார் சேர்க்காகவும் ஜெமிலா அருமா பர்தா பாத்திமா ரவி ரஹ்மா மஸ்து குவேதி சின்னைய மகாதா ஆட்டோ விஷ்ணு உமா சந்த் வசந்தகுமார் பாரு அப்து மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக
1: நன்றி.
2: பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு

0: நகா தண்டனகான்னு பேசிட்டா நீங்க அப்படி எங்கேயாவது தண்டனகா போட்டிக்கா ஸ்ரீதேவி?
1: வணக்கம்
2: தம்பி, யாரு? சாப்பிட்டீங்களா?
0: எங்களுக்கு நல்லதுக்கு என்ன குறை? எங்க ஊர்ல மழையா வெயிலா புயலா காத்தா?
2: என்ன
0: கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம தூக்கமா? தூக்கமா? சுறுசுறுப்பு இல்லாம
2: உங்களை
1: மாதிரி காரசாரமா வயசா? நீங்க எல்லாம்
0: அவங்க என்ன அங்க அங்கே அவங்க அவங்க நல்லா நல்லா இருக்கீங்க. டாரல் அமிகா சீதே பாட்டு கேக்க
2: மகள்
0: இருக்காங்க.
1: நன்றி
0: பாருங்க. என்ன வாரம் வீடு வாப்பா சின்ன மகங்கார ஒரே டா போடா இருந்தா பேசிடு. அப்பா சொன்னா இனிமே யாருக்கும் வாடா போடான்னு பேசப்படாது சரியா? கேட்டியா சரிடா பாண்டு சொன்னானா?
1: மாற ஜோக்தான்.

0: நிரமதியம் 12:46 நிமிடம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: நடிகர் அப்பா.
1: சுயம்பரம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: என்ன சொன்னேன்
1: கேட்டுது.

0: இரண்டு தசமத்தில் வசந்தம் FM வாழ்த்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இந்த மாதம் 27ஆம் தேதி $700 மில்லியன் நிதி கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களுக்கு மேலதிகமாக வெளிநாட்டு நாணயத்தை பெற்றுக் கொள்வதில் இந்த 27ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெரும் எதிர்பார்ப்பு உள்ளதாகவும், அதன் பணிப்பாளர் சபை $700 மில்லியன் வழங்கும் என நம்புவதாகவும், ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்துக்குள் $480 மில்லியன் வரை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், உலக வங்கியிடமிருந்து $150 மில்லியன் அதன் அணுக்கு நிறுவனம் ஒன்றிடமிருந்து $50 மில்லியன் கிடைக்கவுள்ளதாகவும், இதனை மேலாண்மை செய்வதில் எந்தவொரு சிக்கலும் ஏற்படாது எனவும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: சீனாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளதுடன் 20 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பாடசாலைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சீன அரசு ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: நியூ திரைப்படத்துக்காக இந்த மனிதத்தின் ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிற மபலாசன்
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க மேடம்?
0: சாந்தி.
1: எப்படி போயிட்டு இருக்கு? வெயிலோடு போய்கொண்டிருக்கிறது என்றது. வெளியில போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றோம். வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே அழகான மரம் எல்லாம், தென்னை மரம் எல்லாம், அது குளிர்ச்சி தந்து கொண்டிருக்கேன். எங்க மேடம் பேனை போட்டாலும் அது கூட சுடுவது. ஏசி இல்லை எங்கள்கிட்ட. நாங்க ஏழை
0: இந்த பாட்டை எல்லா பாய்ஸும் குடுத்துடலாம்.
2: அப்படியா?
0: அப்பதான் திருந்துவீங்க. இல்ல, ஆண்களுக்கு எல்லாரும் வெட்டியா செத்து ஆண்களுக்கு சொல்றேன். எல்லாரும் நல்ல பசங்க தான். நம்ம பசங்க தானே.

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும்.

0: இருக்கிறத காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: வாட்டுக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு.
1: அதுக்கு முதல்ல இந்த நெத்திலிக்கார் வார்டு, கட்டக்கார் வார்டு, வாட்டக்கார் வார்டு யாரு?
0: வாட்டக்கார் வார்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க படிக்கிற பாட்டுதான் இது. மாதிரி உங்களை மாதிரி
1: நாங்க வேலை இல்லாம
0: ஒரு நாள் வந்து 9 நாள் காணலையே, அதனாலதான் இந்த கேள்வி.
1: ஒரு நாள் வந்து போறாருன்னு சந்தோஷப்பாட்டு யார் வந்திருக்கான்னு பாருங்க.
0: 9 நாள் வந்தா சந்தோஷம் தான். ஹரல் சந்திரா
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இப்ப நீங்களும் வேலை இல்லாம இருக்கீங்க தானே, அதுக்குதான் இந்த பாட்டு.
1: இப்ப வேலை இல்லாத நேரத்துல, வேலை இல்லாத நேரத்துல சந்திரா ஒரு பாட்டு படிங்க, அப்ப வேலை பூர்ணமா ஆகும்.
2: இலங்கை நகரத்தில் இந்த மாசத்தை எங்கே இருந்து தாண்டிடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று நடந்துடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று நடந்துடுவேன், இடி மின்னல் மேலும் இல்லையென்று வந்தாலும் தடுத்துடுவே. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உயிரில் உயிர் மொட்டி ஈடுபடுது உனக்காக.
1: அது யாருக்காக உயிர் முடிவில் ஒட்டி இருக்கேன் சொல்லிருங்க.
0: அதுதான் யாருக்கு யாருக்கு
1: யாருக்கு
2: அவங்களுக்கு
1: புரியும். அவங்களுக்கு
0: பக்கத்துல
1: சந்தா வர வர நீங்க உயிர் முறையில் ஒட்டிக்கி, சில பேருக்கு பசியில ஒட்டிக்கி, உங்களுக்கு தாருக்காக ஒட்டிக்கி. நீங்க சாப்பிடுவீங்க, நாங்க இங்க ஒட்டி தாருக்கு. இப்ப உனக்காக
0: இது கேள்வி இல்லையே, பதில் பதில்
1: தாரு.
0: வேலை இல்லாம இருந்தா ஹரிச்சந்திரா இப்படிதான் பாட்டு படிக்க
1: தோணுக்காக எல்லாம் உனக்காக, என்ன உயிர் முடிவு ஒட்டி இருக்கிற உனக்காக.
2: ஆனா
1: பாட்டு தான் நீங்களும் படிக்கிற சைக்கிளுக்கு. எப்படி இன்னைக்கு லீவா?
2: லீவ் நாளைக்கு வேலை.
1: ரொம்ப சந்தோஷம். எப்படி ஊர் பக்கம் எல்லாம் மழையா வெயிலா?
2: வெயில்
1: தான். சந்தோஷம். தாராளம் மீகா ஸ்ரீதேவி.
2: யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் இருக்கின்ற சியாமலா மற்றும் எங்கள் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் கல்மணி சட்டிமாப்புறத்தில் இருக்கின்ற லயனல் கிரகரி மற்றும் மருதமனை பிரதான விதி பொட்டுக்கலை புகாரி, முகமது ரவிக் சார், கமலன் தவராஜா, தேவமணி டீச்சர், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு தாருங்க. அதோடு கிருஷ்ணா
1: அவர நினைவு காட்டி சொல்லுங்க. தெரிந்தானே புட்டுக்கட்டை புவாரி நானா?
0: மருதுமனைக்கு போவோம், புட்டு சாப்பிட என்ன சாப்பாடு விருப்பம்?
1: சும்மா கிடைச்சா பொண்ணாக்கு என்ன செய்ய
0: போறீங்க? எப்ப பாரு பெருசா எதிர்பார்க்கணும்.
1: பெருசா போனா மன வருத்தத்துல உடலும் உயிரும் ஒட்டி போயிடும். ஐக்கிட்டு கிடைக்குது சாப்பிட்டு நல்லா இருக்கும். நீ நல்ல சைஸ் கொடுத்தா என்ன சாப்பிடுறீங்க?
0: நாங்களா நான் வந்துட்டு பானும் பருப்பு தான் எப்பயுமே
1: போட்டுருங்க.
0: ஒட்டி இருக்காதீங்க, தள்ளியே இருங்க.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இந்த வராரு பிராண்டட் என்ஜினியர் தர.
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிடுக்கு ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
9: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
10: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
11: இது என்ன பிரமாவா? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
10: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
12: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும்
13: உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
14: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
15: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

0: ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம்.

0: நிலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: நேயர்களின் தெருவில்

0: 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
3: நடிகர் அப்பாஸ்.
2: ஆனந்தம் திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வருகிறது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீடு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சர்வதேச நாணய நிதியிடம் இருந்து இம்மாதம் 27ஆம் தேதி $700 மில்லியன் நிதி கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பரிமாற்றங்களுக்கு மேலதிகமாக வெளிநாட்டு நாணயத்தை பெற்றுக்கொள்வதில் இம்மாதம் 27ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெரும் எதிர்பார்ப்புள்ளதாகவும், அதனை பணிப்பாளர் சபை $700 மில்லியன் வழங்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இவ்வருடத்துக்குள் $480 மில்லியன் வரை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக இதனை மேலாண்மை செய்வதில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது எனவும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சீனாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 22ஆக உயர்வடைந்துள்ளது. 20க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பாடசாலைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மணித்தியால செய்தினை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதான சீடு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: அச்சம் என்பது மடமையான திரைப்படத்துக்காக சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். தள்ளி போகாதே
1: வணக்கம்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன ஊர் பாக்க எப்படி மழையா?
0: கோயிலா
2: கோயில் திருவிழா
1: தான் இப்ப முள்ளியார் கோயில் கொடி கேட்டேன். ரொம்ப கலக்கடி எல்லாம் சும்மா ஜாலி ஆயிக்குமே.
2: ஓ இனி அப்படித்தான், இனி நாளைக்கு நெல்லேன் காவடி அப்படியே எல்லாம்
1: திருவிழாக்கெல்லாம் நீங்க ஈப்பீங்க.
2: நன்றி. ராஜலட்சுமி அம்மா, பத்மா அக்கா, முந்தாச்சுவா, பாலகிருஷ்ணமா, வீராதேவிக்கா, கட்டன் சாந்தனாக்கா, படிதா, கலா, குங்கினி, விஜிதா, மேகலா, திரிமுருண்ணா, வடிவேலண்ணா, ஆட்டம் விசுநாதன், நீகனா, சாயங்குமார், இன்ஜினியர் ரவி, சப்பகராவதி, முருகையா, பாபு, வசந்தகுமார், நலவு
0: சுந்தரம்,
2: எல்லாருக்காகவும் எனக்கு இந்த
1: பாருங்க.
0: வேற ஒண்ணும் பண்ணுங்க. சரி, சும்மாவே இருப்போம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: இளத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது.

0: எங்க தொலைஞ்சீங்க?
1: தொலைஞ்சதான் தேடி கொண்டு எங்க தொலைஞ்சுன்னு தெரியாம
0: இன்னும் காணல.
1: மறந்து போறதுன்னு ஒருத்தர் வந்து கல்யாணம் முடிச்சு 40 வருஷமா மனைவி ஒரே தங்கம் செல்லுன்னு கூப்பிடுவா. அவர் கூட்டாளி கேட்டார், என்ன இவ்வளவு இல்ல 20 வருஷம் கல்யாணம் முடிச்சு நீங்க தங்கம் செல்வன்னு கூப்பிடுறீங்கன்னு அப்படி கேட்டீங்க. அவ பேரு மறந்து போச்சு, சும்மா மறந்துன்னு சொன்னா அடிப்பா, அதனாலதான் ஷேப்ல அதுல சொல்லி கொடுத்து சேப்பா இருக்குன்னு சொல்லி
0: இப்படிதான் எல்லாரும் அலையறீங்க. இதே போலதான் நீங்களும் வந்துட்டு குழம்பு இருப்பீங்க. பப்லா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு கனவு இருக்குமே, இந்த நாட்டுல போய் படிக்கலாமா இல்ல அந்த நாட்டுல போய் படிக்கலாமா அப்படின்னு
1: சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கையான ஒரு இடமே இல்லை, அதை விட்டுட்டேன்
0: சீதேவி. இந்த மாதிரியான குழப்பத்துல இப்ப நானும் உங்களை குழப்பின்னு சொன்னா இன்னும் குழப்பம் நிறைய இருக்கு இல்லையா?
1: எப்படி
0: இந்த குழப்பமே இல்லாம தான் இந்த மாதம் வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 23-24 ரெண்டு நாளும் உங்களுக்கு இலவசமான உயர் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போறதுக்கான இலவசமான ஒரு கண்காட்சி உண்டு. மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ ஒரிட்டோர் பார்க் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஸோ நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா உயர்கல்வியை படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், எந்த நாட்டுல படிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு குழப்பமே இல்லாம, உங்களுக்கு இருக்கிற குழப்பம் எனக்கு இருக்கிற குழப்பம் இப்படி எந்த குழப்பமே இல்லாம இலவசமாக நாங்க வந்துட்டு அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன கல்வி படிச்சா எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அபிலாசன் நீங்களும் போயிட்டு நானும் போயிட்டு இந்த துறையில போனா மேலுக்கு வருவோம், இந்த துறையில போனா இந்த நாட்டுல இருக்கலாம் அப்படிங்கறத தெளிவா பெற்றுக்கொள்ளலாம். சரியா? மட்டக்களப்பு கல்லடி 23-24 இம்மாதம் வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஒரிட்டோரியத்தில தான் இடம்பெற இருக்கிறது, இலவசமாக இடம்பெற இருக்கிறது. முதலெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்க வந்துட்டு ஒரு குழப்பத்துல இருப்போம், வெளியிடங்களை போய் இப்படியான ஒரு குழப்பத்துல இருக்கிறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேக்கும் போது அதுக்காக வேறையா ஒரு கிளாஸ் வச்சு காசு போடுவாங்க.
1: அதெல்லாம் இல்லாம நம்பிக்கையா போனீங்கன்னு சொன்னா எங்க போகணும் எப்படி போகணும் சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க.
0: ஆமா, தொடர்ச்சி அவங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. இப்ப நாங்க யார கூட பேச போறோம்? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
1: யாரு? வணக்கம் தர்மா,
2: சரியான
1: சாப்பிட்டீங்களா
0: நீங்க?
2: எனக்கு
0: தெரிய வேணா யாரெல்லாம் பாட்டு கேக்கலாம்?
2: உங்க ரெண்டு பேருக்காகவும் அவ்வளவு சொந்தங்களுக்காகவும் மகன் பேர பிள்ளைகள் மருமகள் மாதிரி எல்லாருக்காகவும் நல்ல ஒரு பாடல்தாங்க. நன்றி.
0: உங்களுக்காகவே இந்த பாட்டு போடணும் மெர்ரஸ் லைட்னு உங்களோட கதையெல்லாம் கேட்டு

0: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: 102.6 வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 2:33.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: இல்லை.
1: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
11: மச்சு போட்டு தாக்கு.
9: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: கதை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் மதிய நேர குதுகலம். 2:40 ஆகி கொண்டிருக்கிறது. பேஸ்புக் பக்கம் அபிலாசன் போலாமா?
1: அங்க போதானே உனே, அங்க நீங்கிற சொந்த பந்தம் ஈக்கத்தானே செய்யுங்கிற பேர சில்ல இல்லையே, நான் அண்டி சொல்லுவாங்க, பாத்து சொல்லுங்க.
0: உங்களோட போட்டோ தான் பசுந்தா இருக்கு
1: இன்னைக்கு. இந்த பெட்டா ட்ரஸ்ட் லைன் எங்கட குட்டி கூட்டாளி செட்டு உண்டு. ரமேஷ், சுரேன், பசால், ரகு, சிவா, அப்புறம் வந்து இங்க சுரேன்ஜி ஈகாங்களாம் சத்தமா ஆசிகா கேட்டுக்கின்றாங்களாம். ரமேஷ் வந்து புல் ஆசிகா ஈகாதான் பெட்டால.
0: சுப சுப. இதே போலதான் நார்முகம் ரமேஷ் இனிய மதிய நேர வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து. வணக்கம் அண்ணா அக்கா, நாங்களும் புத்தூர் பிவிஎஸ் டைலர் கடையில ரொம்ப சத்தமா வசன மேகம் கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அன்பான மதிய வணக்கம் சொல்லி மகரூப் நகர் நசுருமாந்து இருக்கிறாரு.
1: அதுமாதிரி கட்டுவான்லேருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்கி கேஎஸ் கேஎஸ்லிக்கும் கண்ணாவுக்காக சூப்பரான ஒரு பாட்டு போடுங்கன்னு, இந்த நேரம் அலுவலமாய் பாட்டு போடாதீங்க அப்படி சொல்லிக்கலாம்.
0: இந்த கலை அரசு வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணியிலேருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வடவழையிலிருந்து

0: குமாரும் இணைந்திருக்கிறாங்க.
1: நீர்கொழம்பு தலுவா பிடியிலிருந்து எங்கட லக்ஷ்மி வந்திருக்காங்க. அண்ணா சூப்பரான பாட்டு போடுங்க, பக்கத்துல இருக்க பிள்ளைய விட நீங்க பேச போகணும், குரல் மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க.
0: அவங்க சொன்னாங்களா, நீங்க சொல்றீங்களா? எடுத்து வச்சு சொன்ன மாதிரி இருக்கிறது. ஓகே, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபன் வந்திருக்கிறார். அன்பான மதிய வணக்கம் சொல்லிட்டு விஜயகுமார் இணைந்திருக்கிறாரு. அதே போல நிஷா வந்திருக்கிறாங்க மாவனையில இருந்து. இனிய மதிய வணக்கம் இருவருக்கும், நிகழ்ச்சியில் நானும் இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகன் வந்திருக்கிறாரு. இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று மதிய வணக்கம் சொல்லி தூத்துக்குடி பால சுப்பிரமணியம், பாலா கார்த்திகா ஹாய் சொல்ல இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் இனிய மதிய வணக்கம் சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்து ஒரு பாட்டு கேட்க போறோம். கேட்கலாமா?
1: கேட்கத்தானே.

0: Streaming in Sri Lanka. Wasantham FM 102.6, 102.8.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பா படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
3: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரே.
0: 102.6, 102.8
4: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
5: அனுசரணை வழங்குவது.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
7: இந்த வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
8: நடிகர் அப்பா.
7: பூச்சூடவா திரைப்படத்துக்காக பாடல் வருகிறது.

0: இலை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ஓகே, அழகான ராட்சசி வர போறாங்க, ஆனா இவங்க தேவதை தான் அப்படி சொன்னா தாங்கள் அடி உள்ளாது. தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். வலிமை போலவே ரெண்டு பேரும் வராங்க, ருஃபினா அண்ட் அஸ்வின் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க. நான் ஜி ஆர். தொடர்ந்து மசந்தத்தோடு கிடைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.

நன்றி ருஃபீனா. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது வணக்கம். இணைந்திருக்கிறோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு, தொடர்ந்தும் 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகிறோம். நேரம் சரியாக 3 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கப்பட மாட்டாது என துறைமுக சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருண் கருணாதிலக தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று ரவி கருணாநாயக் எழுப்பிய வாய்மூல வினாவுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் நேரடி தாக்கம் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏனைய நுகர்வோருக்காக 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: ஈரான் அமைதி ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்காவிட்டால் மீண்டும் மிக கடுமையான ராணுவ தாக்குதல்களை தொடுப்பதற்கு அமெரிக்கா முழுமையாக தயாராக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் முறையான மற்றும் சரியான பதில்களை பெற்றுக் கொள்வதற்காக இன்னும் சில நாட்கள் மாத்திரம் வாஷிங்டன் பொறுமையுடன் காத்திருக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். என்ட்ரோஸ் கூட்டு விமானப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் தற்போதைய நிலைமை மிக ஆபத்தான எல்லையில் இருப்பதாகவும் இது எந்த நேரத்திலும் தீவிரமடையக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எமது அடுத்த மணித்தால செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை

துவைக்கிறது பாடல் பிரியமானவளே திரைப்படத்துக்காக சரியா தெரியும். மதிய நேர குதூகலத்தோட அப்படியே ஜிஆர்எம் அபுல் காசன் அப்படி கலக்கிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில நான் வந்திருக்கேன். இன்றைய நல்ல ஏராளமான விடயங்கள் கூட்டத்தாக நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. செய்திகள் மட்டுமல்லாமல் விளையாட்டு தகவல்கள் குட்டி

சார், இந்தி எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படி ஒளி தோய்ந்து விட்டுருக்கிறது. சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நாளிலும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு முதலாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏழு வளர்ந்த இட்டியில் இருக்கணும், அவ்வளவு வளர்ந்த இட்டி வீட்டுல சும்மா இருப்பீங்க, வேலை இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய சின்னங்களுக்காக மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி ஒன்று நடக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுடைய தெரிவு செய்யலாம் என்பது போன்ற விடயங்களெல்லாம் உங்களுக்கு அவர்கள் வழிகாட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்ல, உள்ளூர்ல தான் படிக்கணும், இலங்கையில தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா இலங்கையிலுமே இருக்கிற காலேஜ் பெரிய இன்ஸ்டிடியூட் எல்லாமே வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வரவிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வெளிநாட்டில் குடிபெயர இல்லை என்று சொன்னால் உயர்கல்வியை தொடர திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறந்த களமாக இருக்கும். உடனடி என்பதுகளுக்கு, அதாவது வந்து இந்த ஸ்டெப்லேயே போயிட்டு நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து செய்வீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் சலுகை கூட தர இருக்கிறாங்க. எப்போ நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் மே மாதம் 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம் அந்த இடத்துல தான் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. நீங்கள் போக வேண்டிய இடம் ஓரியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த வாய்ப்பினை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறோம் இந்த விடயத்தை. இன்றைய நாள் செய்திகளை பொறுத்தளவிலே இன்றைய நாள் காலநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சற்றுகும்பு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அதோடு காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வடமாகாணத்திலும் அத்தோடு அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கோவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்தோடு அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் அத்தோடு வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மனத்தியாலத்துக்கு சுமார் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
6: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
7: டாக்டர்

கூடுதாக நிகழ்ச்சியோடு உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான விடயங்கள் தகவல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவினுடைய பல்வேறு மாகாணங்களில் பெய்து வரக்கூடிய கடுமையான கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரைக்கும் 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்தோடு பலரை காணவில்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக நாட்டினுடைய 1000 மேற்பட்ட கிலோமீட்டர் பரப்பளவிலான பகுதிகள் மிக மிக கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றன. குவாங்சி பகுதி மாகாணத்தில் பண்ணை தொழிலாளர்களுடன் பயணித்து பாரவூர்தி ஒன்று ஆற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டதில் அதிலிருந்து 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அத்தோடு தென்மேற்கு குஜிய மாகாணத்தில் 4, தெற்கு ஹினான் மாகாணத்தில் 4 வெள்ளம் மற்றும் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் மத்திய கீபை மாகாணத்தின் தாழ்வான கிராம பகுதியொன்றில் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கனமழையின் தாக்கம் அதிகமாக காணப்படக்கூடிய கீபை மற்றும் ஹினான் மாகாணங்களில் பல பகுதிகளில் பாடசாலைகள் வணிக வளாகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து சேவைகளும் உற்சாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அங்கிருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக கட்டடங்களை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. பிரதான வீதிகள் மற்றும் சிற்றூர்திகள் நீரிலே மூழ்கி இருக்கின்றன. இதனால் ஒட்டுமொத்த போக்குவரத்து மற்றும் மின் விநியோக கட்டமைப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்தவும் அனர்த்த நிவாரணங்களை வழங்குவதற்கும் சீன அரசு முதற்கட்டமாக 2.2 கோடி அமெரிக்க டாலர் பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படித்தான் சீனாவினுடைய காலநிலை இருக்கிறது.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: பாராட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். வசந்தத்தினன்று ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் அப்பாஸ்.

0: சக்தி உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இன்றைய நாளிலும் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. புத்தள மாவட்டத்தின் உடப்பு பகுதியில் தென்மேற்கு பருவக்காற்று தாக்கம் காரணமாக நேற்றைய தினம் ஒரு கடுமையான காற்று மற்றும் கடல் அலையின் சீற்றம் நிலவியதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையிலே கடல் அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில் பாதுகாப்பு அணையாக அமைக்கப்பட்ட கருங்கற்கள் தற்பொழுது கடலுக்குள்ளே இடிந்து விழுந்து கொண்டிருப்பதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் கருங்கல் அணை அமைக்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இதனால் கடல் அரிப்பு அபாயம் மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாக்கியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அத்தோடு அருவாய் பகுதி அதிகளவு நீர் தேங்கிய பின்னர் தான் வெட்டப்பட வேண்டும் என்ற நிலையில் குறைந்த நீர்மட்டத்திலேயே அது வெட்டப்பட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய காற்றின் வேகமும் கடல் அலையின் சீற்றமும் காரணமாக இன்று இரவு நிலைமை எவ்வாறு அமையும் என்ற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள் மிகுந்த மனவேதனையுடன் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிலையங்களுடைய இலத்திரணியில் பயணச்சீட்டு அதாவது இ டிக்கெட் கட்டணத்துக்கு திடீரென முடங்கியிருக்கிறது. இன்றைய தினம் காலை கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த 3 அலுவலக தொடர்புகளின் பயணிகள் எவ்வித பயணச்சீட்டுகளும் இன்றி பயணிக்க நேரிட்டுள்ளதாக தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்திருக்கிறார். அதன்படி மகரகம நாவின்னு பேச கூட கோட்டா மற்றும் நரேகன் பிட்ட உள்ளிட்ட 7 தொடர்ந்து நிலையங்களின் இலத்திரணியர் பயணச்சீட்டு கட்டணத்துக்கு தான் இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறுகளாக இருக்கிறது. இதன் காரணமாக காலை நேர அலுவலக நிகழ்ச்சி நிற்க வேளையில் கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பயணிகள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். குறித்த தொடர்ந்து நிலையங்களில் இலத்திரணியர் பயணச்சீட்டு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த அட்டை பயணச்சீட்டு முறைமை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடி தீவிரமடைவதற்கு இதுதான் காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட போது பயணச்சீட்டுகளை வழங்குவதற்கு மாற்று வழிமுறைகள் எதுவும் அங்கு இருக்கவில்லை எனவும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த கட்டமைப்பு முடக்கத்தினால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்களுடைய பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளாமலேயே 3 அலுவலக தொடர்புகளில் கொழும்பு நோக்கி பயணித்திருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து திணைக்களத்துக்கு பெருமளவிலான வருமான இழப்பு ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த தொழில்நுட்ப கோளாறை உடனடியாக சீரமைக்கவும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்காகவும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.

0: போடுதாக நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 4 மணி.
1: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.

சந்தம் எஃப்எம் மணிக்காலை செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள். பிரதமராக கட்சி துறவியின் 43

பயணங்களுக்காக ஐக்கிய ராஜ்யம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளுக்கும் பிரதமர் தனது நன்றிகளை தெரிவித்தார். இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை பயன்படுத்துவதற்கு ஐக்கிய ராஜ்யம் வழங்கி வரும் பங்களிப்பை பாராட்டிய பிரதமர், இலங்கையின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி, கொள்கை முன்னுரிமைகள், மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கவனம், இலங்கையின் சாதகமான பொருளாதார பயணம் ஆகியன குறித்து ஐக்கிய ராஜ்யத்தின் ராஜ்

0: அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் நிலையை அடைவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
4: கசா கல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசா கல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: துவைக்கிறது பாடல் மலை திரைப்படத்துக்காக சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு நாளில் முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வெற்றிகரமாக நான்காவது முறையாக மட்டக்களப்பிலே மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி என்று நடைபெறவிருக்கிறது. உயர்ந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து விரிவுரையாளர்கள் என்ன சொன்னால், அந்த பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வரவிருக்கிறார்கள். அவர்களிடமே நீங்கள் நேரடியாக அந்த விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை உங்களுக்கு அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான செய்தி வரும். ஏராளமான விடயங்கள் போட்டு தாக்கும் நிகழ்ச்சிகளை காத்திருக்கின்றன. தொடர்ந்து ஒழிக்கப்பட்டது பாடல்
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: பேசு. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
1: டாக்டர் லி

0: இதுக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

கனவே கலையாதே திரைப்படத்துக்காக அழகானது ஒரு பாடல் அப்படியே சந்தோஷமாக சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவினுடைய மதிப்பும் இதிலும் மேலும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதற்கு இன்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் விற்பனை விலை 354 இலங்கை ரூபாயை கடந்திருக்கிறது. அது 354.3 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது. அதே நேரம் இன்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல்

திருமதி வெகுவாக அதிகரித்து வருவதால் அரிசி, பருப்பு, சீனி, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பால்மாவின் விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருவதால் நடுத்தர மற்றும் வறிய குடும்பங்களின் அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் நுகர்வோர் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். வாகன இறக்குமதி மீது 50% கூடுதல் வரி விதிக்கப்பட்டதை அடுத்து நாட்டின் வாகன இறக்குமதி குறைவடைந்திருப்பதாக நிதித்துறை பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தரநாடு தெரிவித்திருக்கிறார். இந்த கூடுதல் வரி விதிக்கப்பட்ட 24/15 21.71 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன் கடிதங்கள் திறக்கப்படுவதாக அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ந்து 18/17 அமெரிக்க டாலர் மதிப்பிலும் 19/19 அது மேலும் குறைந்து 14.98 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலும் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதேவழி கூடுதல் வரி விதிக்கப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக 15 சில நிறுவனங்கள் 4,000 வாகனங்களுக்காக கடன் கடிதங்களை திறந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் மறுத்திருக்கிறார். உண்மை நிலவரப்படி 15/71 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள 1782 வாகனங்களுக்காக மட்டும்தான் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். பாடல் அவள் வருவா திரைப்படத்தில்

சிறுவனையின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

பதிவு செய்யப்பட்ட இந்த வீடு மற்றும் காணிக்கு பணம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 7 நாட்களுக்கு முடக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத சொத்துக்கள் நேற்று அத்திரக்குரிய ஒரு கூட பகுதியில் வைத்து இந்த சந்தேக நபரால சம்பதியினர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் 32 வயதுடைய எனவும் ஆண் 37 வயதுடையவர் எனவும் இவர்கள் பொருளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் வைப்பிலிட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும். வங்கிக் கணக்கு மற்றும் இந்த தம்பதியினர் மற்றும் பெண்ணின் தாயார் பெயரில் இருக்கக்கூடிய 6 வங்கிக் கணக்குகள் தொடர்பாகவும் சந்தேக நபரான ஆணின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள சொகுசு கார்

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இன்றைய நாளும் செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சீதுவை மூலங்குவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் படுக்கை அறையில் இருந்த பயண பையனுள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 79 வயதுடைய வயோதிப பெண் ஒருவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியிருக்கிறார்கள். அதன் பின்னர் வீட்டை சோதனையிட்ட போதுதான் பயண பையனுள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர் அந்த பகுதியில் தனியாக வசித்து வந்த 79 வயதுடைய பெண்ணின் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் அந்த வீட்டிலே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டிருப்பதும் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததையும் காவல்துறையினர் கண்டறிந்திருக்கிறார்கள். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் அந்த பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையும் சடலம் மீதான பிரேத பரிசோதனையும் இன்றைய தினம் நடத்தப்படவிருக்கின்ற நிலைகளை இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு அருகில் பதியக்கூடிய அண்டை வீட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து பெறப்பட்ட சிசிடிவி கேமராக்களின் உதவியோடு நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம்தான் இந்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.

கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். புள்ளிப்படியிருக்கிறது போட்டிகள் முறையீடு வாய்ப்பு கிட்டும். அந்த வகையில் இந்த ஆட்டம் குஜராத் எனவே ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமிக்காதும் நடந்த கடைசி மூன்று ஆட்டங்களில் குஜராத் தொடர்ச்சியாக அணிகளின் உத்தேசப்படிகளை பத்தியில் சென்னை பொறுத்தவர்கள் சஞ்சு சாம்சன், ருதுராஜ் கெய்க்வாட், முதுவில் பட்டியல் கார்த்திக் சர்மா, டிவோல்ட் பிரேவியஸ், சிவம் சுபே, பிரசாந்த் வீர், அகில் ஹுசைன், நூர் அகமது, அன்சில் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன், முகேஷ் சௌத்ரி. குஜராத்தை பொறுத்தளவில் சாய் சுதர்சன், சுப்மன் கில், நிசாந்த் சிந்து, ஜோஸ் பட்லர், ராகுல் திவேதியா, ஜாசன் கோல்டர், வாஷிங்டன் சுந்தர், ராசித் கான், முகமது சிராஜ், சசி சோரபாடா, அர்சத் கான், சாய் கிஷோர் ஆகியோர் இந்த

சந்தோஷமாக இதுவரையும் போட்டதாக நிகழ்ச்சியோடு பயணிக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கவிருக்கிறார் ஆர்ஜே ஆனந்தி.

0: 92.8 வசந்தம் FM வணத்தியாள சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டில் மூன்றில் ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. இலங்கையில் பதிவாகும் மரணங்களில் சுமார் 34% உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்படும் நோய்களாலேயே நிகழ்கின்றன என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சிறுனி அழகப்பெரும ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த வைத்தியர் சிறுனி அழகப்பெரும உயர் ரத்த அழுத்தம் இருப்பது பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றால் குறைந்தது 6 மாதங்களுக்கு அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறை இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பதன் மூலம் அது அதிகரித்துள்ளதா என்பதை எம்மால் கண்டறிய முடியும். நாட்டில் மூன்றில் ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளது. இதில் 63.9% சிகிச்சை பெறுவதில்லை. சிகிச்சை பெறுபவர்களில் 39.1% இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லை. அதிக உப்புள்ள உணவுகளை உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தத்துக்கு ஒரு முக்கிய காரணமாகும் என்று குறிப்பிட்டார்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: காசாவை நோக்கி சென்ற மனிதாபிமான கப்பலில் பயணித்த சமூக செயற்பாட்டாளர்களை இஸ்ரேல் கைது செய்த விவகாரம் தொடர்பாக போலந்து அரசு இஸ்ரேலின் பொறுப்பு பிரதிநிதியை அழைத்துள்ளதாக போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ராட்வோஸ் சிகோஸ்கி தெரிவித்துள்ளார். போலந்து குடிமக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், மேலும் அவர்கள் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மனிதாபிமான பயணத்தை ஏற்பாடு செய்த அமைப்பினரின் தகவலின்படி இந்த மனிதாபிமான கப்பலில் 2 போலந்து நாட்டினரும் இருந்தமை தெரிய வந்துள்ளது. அந்த மடத்தியாளர் செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான மடத்தியாளர் செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0171 75 00 1 0 71 75 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, போட்டோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்போது ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாமே. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஆனந்தியாக்கா.
0: வணக்கம் அன்பான மாலினியர். வணக்கம், யாருது?
1: நான் நிஜாம் பேசுறேன். உங்களை கண்டுபிடிக்கிற கஷ்டம்.
0: அப்படியா நிஜாம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நீங்க? முதல் நேரா வந்திருக்கீங்க. அப்படியா நிஜாம், சரி ரொம்ப நன்றி நிஜாம். சரி, இப்ப வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுல எப்படி இருக்கிறாங்க?
0: எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நிஜாம்?
1: ஓ, இப்பதான் நான் குடிச்சேன் அக்கா.
0: இப்பதான் டீ குடிச்சீங்களா?
1: நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுடே வந்துட்டேன் நிஜாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேக்கு அனைவருக்கும். எங்களை சீஸ் பூவி அக்கா, ஜீஹா அக்கா, மத்திய சிவானி அக்கா எல்லாருக்காக கேப்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: கவுண்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
5: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான JV Peris Motor Company Private Limited இடமிருந்து.

ஜனநாயகன் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நீர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மாலை நீர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0312-775-0312-775-0711 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும்

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலும் வணக்கம்.
1: வணக்கம் ஆதி மூலம்.
0: ஆதி மூலம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா. நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? டீ எல்லாம் புடிச்சிட்டீங்களா? அப்படியா? சரி சரி. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது விருமன் திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும்

0: நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நடிகர் அப்பா சொலிக்கும் பாடல் இது. பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக தேவா அவர்களின் இசையில்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

லிங்கா திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்லயா இருக்கீங்க? இன்னைக்கு வேலை இல்லையா? வேலை முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-775-0015-011-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: நான் ஈ திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் 102.2 அலைவரிசைகளே வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: உங்களுக்கும் அன்பான இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா. நான் அகஸ்தனில இருந்து ஐயா துறை சண்முகநாதன்.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமாக இருக்கின்றேன் அக்கா. நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: அக்கா? நான் இப்ப வசந்த எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கேன் அக்கா. நேரம் ட்ரை பண்ண லைன் கிடைக்கவே இல்ல.
0: அப்படியா? இப்ப லைன் கிடைச்சிருச்சு தானே.
1: அதுதான் அக்கா சந்தோஷமாக இருக்கு.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: அக்கா நான் வேலை செய்யறேன் அக்கா. இப்ப இன்னைக்கு வேலை இல்ல, வீட்டுல இருக்கேன் அக்கா.
0: வீட்டுல இருந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா அக்கா.
0: வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா சுகமாக இருக்கின்றாக்கா. அங்க உங்களோட வீட்டுல அக்கா நீங்கள்?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
1: வசந்தம் அறிவிப்பாளர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கின்றேன்.
0: சரி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அக்கா மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி மற்றும் யோகா பிரசாந்த், எனது அக்காவான மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், உரக்கலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், உரக்கலையில் இருக்கும் சுந்தரலிங்கம் குடும்பம், நாகஸ்தனையில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், மத்தன் செலவாக்கலை அக்காவின் வீட்டு குடும்பம் அனைவரும் மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும், சத்தீஸ்டோஸ்ல வசந்த எப்பம் சட்டமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றும் அனைவருக்கும், பாதுகை சின்ன தம்பி எல்லோருக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும், தலவாக்களை சேர்ந்த மற்றும் சொந்தங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாருங்கள் அக்கா.
0: சரி சரி, நன்றி. அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது மாற்றான் திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல் ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம்

நிலவரத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினோடாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஜமால்தீன் இணைந்திருக்காங்க பொத்துவில் இருந்து. வணக்கம் கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். சாமி மலையிலிருந்து மனோகரன் மற்றும் கண்ணகி, ஜஸ்டின், நிசா மற்றும் துசி, ஸ்வர்ணா, அனுஷா, சந்திரகுமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பூவன் இணைந்திருக்காங்க பொலனர்வையிலிருந்து, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பண்டார வலையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பால கார்த்திகாவும் குட் ஈவினிங் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அன்பான மாலை நேர வணக்கம், பண்குடா வழியிலிருந்து சுதாகரன் மேகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு தொண்டை மன்னர்ல இருந்து. அன்பான வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஐ சகோதரி வணக்கம், லெவன் கள்ள தோட்டத்திலிருந்து நிமல்குமார், நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஏராவூரில் இருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான மாலை நேர வணக்கம், ஊர்கோட பத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்துமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. கொஸ்லந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதமான இனிய மாலை நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லிந்துலேஜில் இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இதே மாதிரியான உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் தொடர்ந்து முகநூல் வழியாக பதிவிட முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கால் பண்ணியும் என்னோடு பேச முடியும். 0712-775-0112-1175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, சிறுத்தை திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் அப்பா. சொலிக்கும் பாடல் இது. பூவேலி திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். 102.6

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: இன்று முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: பிரதமர் ஹரினிக்கும் பிரித்தானிய வெளிவிவகார செயலாளருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவிப்பு. இபோலா தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம், சுகாதார பிரிவு விழிப்புடன். எக்னலிகுட காணாமல் போய் 16 வருடங்களின் பின்னர் இலங்கை வந்த இ நியூஸ் சந்தருவானிடம் வாக்குமூலம் பதிவு. கியூபாவில் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றம் சுமத்தும் அமெரிக்கா.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தனது இங்கிலாந்து விஜயத்தின்போது ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிவிவகார செயலாளர் திருமதி இவாய்ட் கூப்பரை சந்தித்தார். இதேவேளை ஐக்கிய ராஜ்யத்தின் கல்வி செயலாளர் பிரிஜெட் பிஸ்பனுக்கும் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பொதுநலவாய அமைப்பின் கற்பித்தல் சபையின் 43வது நிர்வாகக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றுள்ள பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தனது விஜயத்திற்கு மத்தியில் ஐக்கிய ராஜ்ய வெளிவிவகார செயலாளர் திருமதி இவாய்ட் கூப்பரை சந்தித்தார். இதன்போது டித்வா சூறாவளியினால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் பின்னர் மேல்கட்டுமான மற்றும் மீட்புப் பணிகளுக்காக ஐக்கிய ராஜ்யம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளுக்கு பிரதமர் தனது நன்றிகளை தெரிவித்தார். இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய ராஜ்யம் வழங்கி வரும் பங்களிப்பை பாராட்டிய பிரதமர், இலங்கையின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி, கொள்கை முன்னுரிமைகள், மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கவனம், இலங்கையின் சாதகமான பொருளாதார பயணம் ஆகியன குறித்து ஐக்கிய ராஜ்யத்தின் ராஜதந்திரிகளுக்கு தெளிவுபடுத்தினார். அத்துடன் தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் நகர்வுகள், வலுசக்தி துறையில் ஏற்பட்டிருக்கின்ற சவால்கள், பிராந்திய தொடர்பாடல் மற்றும் நீண்டகால வலுசக்தி பாதுகாப்பை பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் குடிபெயர்வு கட்டமைப்புகளின் நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் தொடர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்யும் அதேவேளை கல்வி நகர்வு கட்டமைப்புகளை பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இருதரப்பினரதும் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதேவேளை ஐக்கிய ராஜ்யத்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கும் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய கல்விச் செயலாளர் கௌரவ பிரிஜெட் பிலிப்சன் அவர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். இதன்போது நிறுவன ரீதியான கூட்டுறவை பேணுதல், உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்தல், மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இருதரப்பினரதும் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் கல்வித்துறையில் நிலவும் நீண்டகால வரலாற்று ரீதியிலான ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி மாணவர் பரிமாற்றம், கூட்டு வேலைத்திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சித் துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இருதரப்பினராலும் கவனம் செலுத்தப்பட்டது. ஷேவ்னிங் புலமை பரிசில்கள் மற்றும் பொதுநலவாய புலமை பரிசில் திட்டம் போன்ற ஐக்கிய ராஜ்யத்தின் ஒத்துழைப்புடன் தற்போது நடைமுறையில் இருந்து வருகின்ற வேலைத்திட்டங்களை பாராட்டிய பிரதமர், இதன் மூலம் இலங்கையின் ஆளணி திறனை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால மக்கள் தொடர்புகளை வளர்ப்பதற்கும் கிடைக்கப்பெறுகின்ற பங்களிப்பையும் சுட்டிக்காட்டினார். முறையான ஒழுங்குபடுத்தல், கட்டமைப்பு மற்றும் தரத்தை உறுதிப்படுத்தும் உரிமைகளை மேம்படுத்துவதன் மூலம் இலங்கையின் உயர்கல்வித்துறையை பலப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இதன்போது விளக்கி கூறினார். கல்வியின் தரத்தை பேணுதல் மற்றும் மாணவர்களின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்தல் பற்றிய ஐக்கிய ராஜ்யத்தின் அனுபவங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து அந்நாட்டின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அமைச்சர் இட்டாமர் பேங்க்வீர் வெளியிட்ட குளோபல் ஸ்மூத் பொட்டிலாவில் சிறை கைதிகள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகின்ற காட்சிகள் அடங்கிய காணொலி தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் கவலையை வெளியிடுவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இலங்கை யுவதியின் இருப்பு மற்றும் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவரை பாதுகாப்பாக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பரவி வரும் இபோலா வைரஸ் பரவல் தொடர்பில் இலங்கையர்கள் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித கருணா பிரேம தெரிவித்தார். சுகாதார அமைச்சு இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுவதாகவும் இபோலா வைரஸ் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டினார். உலக சுகாதார அமைப்பின் வரையறைகளை வைத்து பார்க்கும்போது இலங்கைக்கு குறைந்த அபாயம் உள்ளதாகவும் இதுகுறித்து உரிய தரப்புகளை இணைத்துக் கொண்டு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது பல விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும் முதலாவது விமான நிலையத்திற்கு அருகில் சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் நிலையம் ஒன்று உள்ளதாகவும் அதன் செயல்பாடுகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித கருணா பிரேம தெரிவித்துள்ளார். சந்தேகத்துக்கிடமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் அதற்கு தேவையான சிகிச்சைக்கு தொற்றுநோய் பிரிவை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் நோயை அடையாளம் காணும் நடவடிக்கையை வைத்திய பரிசோதனை நிறுவனத்தினூடாக மேற்கொள்ள ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக நிலைமைகளை தாம் தொடர்ந்தும் கவனித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உலக சுகாதார அமைப்புடனும் இதுகுறித்து தொடர்புகளை பேணி வருவதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் இதுகுறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகொட காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான வழக்கு இன்று மூன்றாவது நாளாகவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் 5 பேரிடம் சாட்சி விசாரணை இடம்பெறவிருந்த போதிலும் 3 பேரிடம் மாத்திரமே சாட்சி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒருவர் தமது சாட்சி வழங்கும் நடவடிக்கைகளை நிறைவு செய்யவில்லை என்பதுடன் அவரிடமும் ஏனைய இருவரிடமும் சாட்சி பதிவு செய்யும் நடவடிக்கை அடுத்த வழக்கு தவணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைகள் கஹாலியர் ரம்புக்வெல்ல அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் பயன்படுத்திய விஜயராம பகுதியில் உள்ள வீட்டில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள 3 நீதிபதிகள் அடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விஷ போதைப் பொருளை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலைத்திட்டங்களை மட்டக்களப்பு பிரதேச மக்கள் பாராட்டியுள்ளனர். இளைஞர் சமூகத்தை போதைப் பொருளுக்கு இரையாக்கும் யுகம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். விஷ போதைப் பொருள் பயன்பாட்டை இல்லாதொழிக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான நிகழ்வு மட்டக்களப்பு வெப மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர்களான ஆனந்த விஜயபால, சுனில் ஹந்துன்நெத்தி, கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் சர்வமத தலைவர்களும் இதன்போது இணைந்திருந்தனர். போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது திறமைகளை வெளிப்படுத்திய அதிகாரிகளும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு நடவடிக்கைகளினூடாக போதைப்பொருளை இல்லாதொழிக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் பாராட்டியுள்ளனர். 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான மதுபானம் மற்றும் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஒரு தொகை சிகரெட்டுகளையும் கலால் திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மதுபான மற்றும் சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவந்து விற்பனை செய்ய முற்பட்ட சந்தேக நபர் ஒருவர் களனி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 52,000 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் சந்தை பெறுமதி 1 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என கலால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில இடங்களில் 75 லட்சம் ரூபாய் வரையிலான மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் போதைப்பொருள் வர்த்தகத்தினூடாக ஈட்டியுள்ளதாக கூறப்படும் சொத்துக்களை செல்லுபடியற்றதாக சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொரளை பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியினர் 2017 முதல் ஈஸி கேஷ் முறையினூடாக போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பணத்தில் வீட்டுடன் கூடிய காணியை கொள்வனவு செய்துள்ளனர். அதற்காக சுமார் 300,000 ரூபாய் வரை செலவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த சொத்துக்களை செல்லுபடியற்றதாக அறிவித்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் 6 வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் வர்த்தகத்தினூடாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அதிசொகுசு மோட்டார் வாகனம் குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதி குறைவடைவதை அடிப்படையாக வைத்து நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி போலி பிம்பத்தை உருவாக்கி வருவதாக பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் இப்போதுள்ள நிலைமையை 2022 ஒப்பிட்டு கூறுவதாகவும் இதன்போது கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் 370 ரூபாய் வரை காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இப்போது அதேபோன்று பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது, அரசாங்கம் வீழ்ச்சி காண்கின்றது, எதிர்க்கட்சி அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் என்றெல்லாம் கருத்துக்களை முன்வைப்பதாகவும் கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். 2022 டாலர் 370 ரூபாவுக்கு சென்றதாலோ அந்நிய செலாவணியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாமலோ அரசாங்கம் விழவில்லை. பொருளாதார ரீதியில் சகலவற்றையும் வீழ்ச்சியடைய செய்து பிழையான தீர்மானங்களை எடுத்து அரச நிதி முகாமைத்துவத்தை மேற்கொள்ளாமையினாலேயே அப்போதைய அரசாங்கம் வீழ்ச்சி கண்டதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை மட்டுப்படுத்தி இறக்குமதிகளை நிறுத்தி கடன் செலுத்தாமல் செயல்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட பிரச்சினைகளினால்தான் இவர்கள் வீழ்ச்சி கண்டார்கள். எனவே இப்போது டாலரின் பெறுமதி அதிகரித்தமையினால் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு அரசாங்கம் கவிழும் என இவர்கள் கூற முற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2025 தாம் கையகப்படுத்திய நிதி ஸ்திரத்தன்மை, அரசாங்கத்தின் வருமான சேகரிப்பு ஸ்திரத்தன்மை, மேலதிக நிதி ஆகியவற்றினால்தான் தமக்கு விசேட நிவாரணங்களை வழங்க முடிந்ததாகவும் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். எதிர்வரும் 27 சர்வதேச நாணய நிதியம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இவ்வருடத்திற்கு 480 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் உலக வங்கியிடமிருந்து 150 மில்லியன் டாலர்களும் இதனுடன் இணைந்த நிறுவனங்களிடமிருந்து 50 மில்லியன் டாலர்களும் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் விற்பனையாளர்களின் பாடசாலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் மாதாந்த கல்வி நிதியுதவி வழங்குவது குறித்து ஜனாதிபதி நிதியம் கவனம் செலுத்தியுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொஷான் கமகே மற்றும் தேசிய லொத்தர் சபை, அபிவிருத்தி லொத்தர் சபை ஆகியவற்றின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் தற்போது பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய வகையில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருவதுடன் பாடசாலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்காக பல்வேறு நிதியுதவி திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் மற்றொரு கட்டமாக குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் விற்பனையாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி நிதியுதவி வழங்க ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபையின் அனுமதி கிடைத்துள்ளது. ஜனாதிபதி நிதியத்திற்கு நிதி அளிப்பதில் லொத்தர் சபைகள் பாரிய பங்களிப்பை வழங்குகின்றன. எனினும் லொத்தர் சபைகளுக்கு அந்த வருமானத்தை ஈட்டித் தருவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் லொத்தர் விற்பனையாளர்களின் வாழ்க்கை தரம் எப்போதும் மாறாமல் இருப்பது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அவர்களது சேவையை பாராட்டுவதற்கும் வாழ்க்கை சுமைக்கு கை கொடுப்பதற்கும் ஜனாதிபதி நிதியம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் விற்பனையாளர்களின் பாடசாலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியம் கல்வி நிதியுதவி வழங்குவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரை குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்காக தமது பங்களிப்பை வழங்குவதற்கு தேசிய லொத்தர் சபை மற்றும் அபிவிருத்தி லொத்தர் சபை ஆகியவற்றின் அதிகாரிகள் தமது விருப்பத்தை தெரிவித்தனா். இணையதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கொழும்பிட்டியில் கைது செய்யப்பட்ட வியட்நாம் பிரஜைகள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிட்டிய போலீசாரின் ஊடாக கடந்த 6ஆம் தேதி வியட்நாம் பிரஜைகள் 74 பேர் கைது செய்யப்பட்டனர். இணையதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டது. எதிர்வரும் 2ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களுக்கு சம்பளம் வழங்கியதாக கூறப்படும் மதுஷானி அல்மேதா என்பவரை வழக்கின் சந்தேக நபராக பெயரிடுவதாக போலீசார் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனர். உரிய முகவரியில் அவர் இல்லாமையினால் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டுள்ள தேசிய மட்டத்திலான கிரிக்கெட் வீரர்களிடமிருந்து தடுத்து வைத்தல் வரி அறவிடுவதற்கு வருமான வரி திணைக்களம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக கோரி எழுத்தாணை மனுவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் தீர்ப்பை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் ஒருநாள் அணியின் தலைவர் சரிதா அசலங்க மற்றும் டெஸ்ட் குழாமின் தலைவர் தனஞ்சயடி சில்வா ஆகியோர் குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். வழக்கின் தீர்ப்பு இறுதிப்படுத்தப்படவில்லை என்பதால் அதனை அறிவிப்பதை ஒத்திவைப்பதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கியூபாவின் முன்னாள் தலைவர் ரால் காஸ்ட்ரோ மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளது. அமெரிக்கர் ஒருவரை கொலை செய்ய சூழ்ச்சி செய்தமை மற்றும் வேறொரு குற்றச்செயல் குறித்தும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. 1996 கியூபா மற்றும் புளோரிடாவுக்கிடையில் இரு விமானங்களை சுட்டு வீழ்த்தியமை தொடர்பில் அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் தலைவர் ரால் காஸ்ட்ரோ மீது குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. அமெரிக்கர்களை கொலை செய்ய சூழ்ச்சி செய்ததாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது 94 வயதான ரால் காஸ்ட்ரோ அக்கால பகுதியில் கியூப ராணுவ பிரதானியாக செயல்பட்டார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற IPL போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இவ்வருட IPL அத்தியாயத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 18 புள்ளிகளுடன் முதலாவது இடத்திலும் குஜராத் டைட்டன்ஸ் 16 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 16 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றன. இந்நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லப்போகும் இறுதி அணி எது என்பதற்கான போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையில் நிலவுகிறது. தலா 12 புள்ளிகளுடன் காணப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு மிக அரிதாகவே இருக்கிறது. இதேவேளை IPL போட்டியின் மற்றொரு போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையில் இன்றிரவு 7:30 ஹைதராபாத் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறவுள்ள குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற தவறினால் லீக் சுற்றுடன் வெளியேறிவிடும்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: பிரதமர் ஹரினிக்கும் பிரித்தானிய வெளிவிவகார செயலாளருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவிப்பு. இபோலா தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம், சுகாதார பிரிவு விழிப்புடன். எக்னலிகொட காணாமல் போய் 16 வருடங்களின் பின்னர் இலங்கை வந்த இ நியூஸ் சந்தருவானிடம் வாக்குமூலம் பதிவு. கியூபாவின் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றம் சுமத்தும் அமெரிக்கா. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: நிமிர்ந்த நடை.

0: நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அத்த கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 18, 19, 48, 56. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 18, 19, 48, 56. சுப்பு பரிசு ரூபாய் 107 லட்சம், சுப்பு பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,80,080 ஆகும். அடுத்த சுப்பு பரிசு பொதி ரூபாய் 511 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான இளநீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ஜெயசம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 4, 2, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 4, 2, 8. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. இன்றைய 50,000 பரிசுகள் 26 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 61,43,120 ஆகும். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான ஜெயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபிரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 5, 1, 3, 4, 2, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 5, 1, 3, 4, 2, 8. சுப்பு பரிசு ரூபாய் 289 லட்சம், சுப்பு பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,56,780 ஆகும். அடுத்த சுப்பு பரிசு பொது ரூபாய் 290 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான மஞ்சள் நிற சுபிரதன சம்பதத்தொகைகளை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 9, 28, 36. மீண்டும் ஒரு முறை, 9, 28, 36. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,08,960 ஆகும். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான கரநீல நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 9, 14, 24, 48. மீண்டும் ஒரு முறை, ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 9, 14, 24, 48. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. இன்றைய சுப பரிசு ரூபாய் 33 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,75,7,560 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 36 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 6, 42, 55, 59. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 6, 42, 55, 59. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 1, 1, 6, 3, 4. மீண்டும் ஒரு முறை, 1, 1, 6, 3, 4. இன்றைய சுப பரிசு ரூபாய் 509 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 8,08,600 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 511 லட்சம். வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 80,08,600 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 511 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 37, 71, 72, 80. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 37, 71, 72, 80. சுப கேஸ் இழப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 3, 9, 5, 3. மீண்டும் ஒரு முறை, 3, 3, 9, 5, 3. சுப பரிசு ரூபாய் 1,265 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 91,37,800 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 1,269 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான பச்சை நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 35, 42, 65, 68. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 35, 42, 65, 68, சூப்பர் இலக்கம் 27. மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 27. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,716,00,000 வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,61,1,440 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,725,00,000. எதிர்வரும் சீட்டிலுக்கான செம்மஞ்சள் நிற கப்ரு கச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

நாடு முழுவதும் 102.2 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கிய வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-001-0011-2-71 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். அவங்களும் அப்படியே ஓடிட்டாங்க. சரி, அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் கூட நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி மங்கை கரிசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஏராவூரிலிருந்து யுவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கினிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுவரான பாடல் வருகிறது. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில்

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் அப்பாஸ். ஒலிக்கும் பாடல் இது ஆனந்தம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: நாடு முழுவதும்

0: ராஜே திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இறுதி மனத்தை அழுத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0 இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பதுலில இருந்து கவிதா பேசுறேன்.
0: கவிதா, எப்படி இருக்கீங்க? கவிதா
1: நல்லா இருக்கோம் அக்கா, நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கவிதா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அக்கா.
0: அப்படியா? சாப்பிட்டீங்களா கவிதா?
1: இன்னும் இல்ல அக்கா.
0: நான் இனிமேல் தான் சாப்பிடணும். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க உங்க வீட்டுல?
0: எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா?
1: கண்டிப்பா உங்க வீட்லயும் கேட்டதா சொல்லுங்க.
0: சரி கண்டிப்பா. அப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அம்மா உப்பழனி, அப்பா வீரையன், தம்பி சதீஷ்குமார், அண்ணா சிவராஜா, பெரியம்மா நல்லாய்,
0: அலைவரிசையினூடாக சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யாருது? யார் பேசுறீங்க?
1: ராஜகுமார்.
0: ராஜகுமார், எங்க இருந்து பேசுறீங்க? பூனாகலையில இருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகம்க்கா.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சரி சரி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அபிலா ராணிக்காக. நம்ம மயக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001-0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, ஐயா திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையில்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சுதான்?

திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியின் ஊடாக இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மூதூர் பட்டித்திடலிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பருத்தி துறையில் இருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், அபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி. மீனவிட்டவியிலிருந்து வசந்த குமார் மற்றும் மனைவி கௌதமி, மகன் சதீபன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கருங்காலிச்சேலையிலிருந்து மில்டன், இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி, அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், மணிமாறன் அப்புதலை வியாரகலையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னுடைய குடும்ப உறவுகளுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி லண்டனில் இருந்து குமுதராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி கொஸ்லாம் தையிலிருந்து ரஞ்சினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அப்புதலை புதுக்காட்டிலிருந்து ரஜினி, லாவண்யா, பிள்ளைகளான அனுஜா, கவிஷான், அம்மு குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: Streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் அப்பா. சொலிக்கும் பாடல் இது பூச்சூடவா திரைப்படத்திற்காக.

வணக்கம் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்த சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்ஸன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றியானதி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். என்றும் கூட பாரதினுடைய வியாழக்கிழமை ஒரு இதமான இரா பொழுதில் இனிமையான பாடல்கள் மற்றும் ஒருவரினுடைய விருப்பத்தெரிவு பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா நகரப் போகின்றது. நேரம் சரியாகிறது 9:01.

102.6 எட்டில் வரிசையில் காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தோய்ந்த பாடல் அது. நானியம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். என்றும் கூட ஒரு அழகான இரா பொழுது வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றாலுமே ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய விருப்பத்தேர்வு பாடல்களை சுமந்து கொண்டு மற்றும் அவர்களுடைய நினைவுகள் மற்றும் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை யதார்த்தமான போக்காக கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வசந்த நிலா நகரும். இந்த பாடமும் கூட இன்றைய வசந்த நிலா காற்றலை வசந்தத்தின் இன்னும் ஒருவரினுடைய விருப்பத்தேர்வு பாடல்களோடு மற்றும் அவருடைய நினைவுகளோடு நகரப்போகின்றது. பதுளை அபியினுடைய விருப்பத்தேர்வு பாடல்கள் மற்றும் நினைவுகளை சுமந்து கொண்டு கவிதைகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலா நகரப்போகின்றது. ஹாய்கன்பான வணக்கம் டிலும் நடும் நிகழ்ச்சியோடு இன்று என்னுடைய விருப்பத்தேர்வு நகரப்போகின்றது என்று நினைக்கும் போது என்னுள் ஒரு ஆயிர கவலைகள் மற்றும் ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளும் நினைச்சு இந்த பதிவான வசந்தத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த நிகழ்ச்சி கேட்கும் பொழுது என்னுடைய வசந்த நிலா இந்த வசந்த நிலாவில் என்னுடைய விருப்பத்தேர்வு எப்போது நகரும் என்று சொல்லி எதிர்பார்த்த ஒரு நாள் இன்றைய நாள். இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய மனதுக்கு பிடித்த மற்றும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில யதார்த்தமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு அழகான வசந்த நிலாவ கட்டாயமாக நகரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. எல்லாரும் போல என்னுடைய வாழ்க்கையும் அப்படியே ஒரு அழகான லைஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் ஆனா என்னுடைய வாழ்க்கையும் அழகான லைஃபா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்க்கையின் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நினைவுகளும் அழகானவை. அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அதைவிட அழகானது. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும். இன்னும் சில விஷயங்கள் காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரமாக காணப்படும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த விஷயம் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய அம்மா அப்பா அவங்க எனக்கு அன்பு தரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் கிடைச்சது. பட் அது ஓவராலாக என்னையும் தாண்டி என்னுடைய அக்கா தம்பிக்கு அதிகமாக கிடைச்சது. ஸோ அந்த விஷயத்த நான் அதிகமாக மிஸ் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சில விஷயங்களை நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கூல் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் லைஃப் வந்து எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச வயசு மட்டும் அது வருமா இல்லை சாபமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எல்லாருமே வரும்னு சொல்கிற விஷயம் எனக்கு மட்டும் அது சாபமாக தெரிஞ்சது. ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு நான் ஏதோ சரி ஓகே நான் நல்லா படிக்கிற பொண்ணு இல்லை எவரேஜ் அப்படின்ற மாதிரி ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டில் நான் நல்லா பார்த்துட்டாங்க இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு, அந்த காதல். அந்த காதல் நான் யார்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீட்டில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல, கிடைத்த விஷயங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அபி சொல்லியிருந்தாங்க. பதுளையிலிருந்து தொழிற்சாக இன்னும் இதெல்லாம் விடயங்களை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலா நகரப்போகின்றது. இதெல்லாம் கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. நேரம் சரியாக இரவு 9:13 நிமிடம்.

0: காஜரி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு வியாழக்கிழமையுமே ஒருவரனுடைய விருப்ப தெரிவை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகரும் இந்த வாரமும் கூட. பதிலை அபியின் விருப்ப தெரிவு பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கதை என்பதை தாண்டி அதாத்தமான ஒரு விஷயம், எங்கே ஸ்டாப் பண்ணவோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம்ல. சரி ஓகே, அப்படியே அவங்களுடைய லைஃபும் ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கான். ரொம்ப பிடிச்சது ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, ஃபேமிலி ரொம்ப பிடிக்குமா, அதிகமாக பிடிக்குமா. பட் ஆனால் ஃபேமிலிக்கிட்ட வந்து அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஓகே ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்ததுதான். அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட மிங்கிளாக இருக்குது, ஸ்கூல் வர்றது, ஸ்டடி ஓகே, எவரேஜையும் தாண்டி பெஸ்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த கேர்ள். ஓகே, அப்படியே லைஃப் அவங்களோட லைஃப் அப்படியே ஸ்டடி அப்படின்னு போயிட்டுருக்கும் போது திடீர்னு இந்த பள்ளி காதல் படுலையோடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, பள்ளி காதல் படுலையோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போலவே ஸ்கூல் லைஃப்பில் ஒரு சின்ன கஷ்டாக இருந்த ஒரு விஷயம், கஷ்டாக இருந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நானும் அந்த பையனும் ஒரே கிளாஸ், சின்னதுலேருந்து ஒரே கிளாஸ். சின்னதுலேருந்து இது வந்து இது காதல் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லி தான் தெரியும். ஆனால் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் பேசுகிறத இல்லை பார்க்குறத, அந்த அந்த சர்க்கிளுக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும், காட்டிக்கிட்டதில்லை சொல்லிக்கிட்டதில்லை பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே அது நடுவில் ஓடிட்டுருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி அதை அவங்க கன்வே பண்ணி அது அப்படியே ஒரு விதமான ஒரு காதலாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஸ்கூல் லைஃப்பில் வந்து படிக்கணும், அது காதலிக்கக்கூடாது எல்லாம் ஓகே. ஆனால் வீட்டில் நான் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை, என்னுடைய வீட்டில் நான் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை அந்த பையன்கிட்ட எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்ன ஒரு அன்பு. ஒரு விதமான எல்லாத்தையும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த பையன்கிட்ட கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் என்னுடைய வீட்டில் தேடின ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே அந்த பையன் எனக்கு கொடுத்தான். அப்படியே ஸ்கூல் லைஃப் அப்படியே நகர்ந்து போயிட்டு இருந்தது. போயிட்டுருக்கும் போது ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் அந்த ஒரு கிரேட்லேருந்து நாங்கள் இன்னொரு கிரேட்க்கு நாங்கள் மூவ் ஆகி போகும் பொழுது அந்த காதலும் அப்படியே இன்னொரு படிமையில் போனது. அதோட சேர்த்து சில பிரச்சனைகளும் கூடவே வந்தது. பிரச்சனை இல்லாத லைஃப் யாருக்கும் இருக்காதுல்ல அந்த மாதிரி. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் சில பிரச்சனைகள் அது தவறான விஷயமாக இருந்தாலும் கூட அது அன்பால் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்கூல் லைஃப்பை தாண்டி வெளியில் போனால் இந்த விஷயமெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களோட லைஃப்பில் அவங்க சொன்ன விஷயம் இப்போ இந்த மூமெண்ட் மட்டும் நாங்கள் வந்து காதலிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நடுவுலகமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கவணி தொலைபேசிக்கும் 0112-7175-0 அல்லது 0112-7175-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக அன்பான நேய சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதும் ஒரு நடந்த சில விஷயங்கள், கதைகள் இல்ல கதைகளால நடந்த விஷயங்கள் இருக்கா?
1: விருப்பத்தெரிவுடைய
0: பாடல் விருப்பத்தெரிவில்
1: ஓகே,
0: நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அபினுடைய
1: நினைவுகளை சமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படின்னு ஒரு லைஃப் அப்படி நகர்ந்து போயிட்டு இருந்தது இடையிலும் அப்படியே ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பட் ஆனால் ஓகே பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸ்கூல் லைஃப்பில் அந்த பையனுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அந்த பையனை பிடிக்கும். இது லவ் அப்படின்னு சொல்லி தெரியாது, காதல் அப்படின்னு சொல்லி தெரியாது. இது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. அதுக்கு

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய வசந்த நிலா பதுளை அபியின் விருப்பத்தெரிவு வசந்த நிலாவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டு இருந்த இடையிலோ அப்படியே ஸ்கூல் லைஃபோட சேர்த்து அந்த காதலும் போயிட்டு இருந்தது. ஒரு கடத்துல ஓலோவில் எக்ஸாம் வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓலோவில் எக்ஸாம்க்கு எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கடைசி நாட்கள், கடைசி நாட்களில் இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க மாட்டோமோ, பார்க்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி தெரியும், பேசிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே அப்படின்னு சொல்லி, ஓகே கடந்து போகிற எத்தனை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்களும் அப்படியே மூவன் ஆகலை. அந்த நிமிடங்கள் அப்படியே கடந்து போயிட்டோம். அடுத்த ஒரு மூன்று மாதம் கழித்து ஐ திங்க் மார்ச் 15 நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மார்ச் 15 என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். ஆனால் பார்க்க முடியல, பேசிக்க முடியல. பட் ஆனால் என்னுடைய ரிலேஷன் தம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லி ஸ்டில் அந்த லவ் இன்னும் இருக்குது, ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருந்தான். அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு என்னுடைய லைஃப்பில் நான் இந்த மிஸ் பண்ண இந்த 3 மாதம் ஜஸ்ட் அது சொல்லும் போது ஒரு 3 மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், 90 நாட்கள். ஆனால் அது எவ்வளோ கடினமான நாட்கள் அப்படின்னு சொல்லி உணர்ந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே உணர்வு அவனுக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. மற்றும் அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு கன்வர்சேஷன், எனக்காக ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தான் சின்னதாக. அந்த ஃபோனில் அந்த கன்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுவும் ஒரு கட்டத்தில் வீட்டில் தெரிஞ்சு அது கொஞ்சம் இஷ்யூவாகி அப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்ததாக அடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓலவெல்ல ரெண்டு பேரும் நான் நல்லா பாஸ் பண்ணேன், அவன் ஓரளவு பாஸ் பண்ணிட்டான். ஓரளவு பாஸ் பண்ணி அடுத்து அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஏ லெவல் செய்யணும் அப்படின்னு சொல்லி போனோம். ஓகே அப்படின்னு சொல்லி ஏ லெவல் போனாலும் நான் ஒரு ஸ்கூலில், அவன் ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி ஏ லெவல் ஸ்டடி போயிட்டு இருந்தது. எப்பவுமே பெருசாக பார்த்துக்கிறது இல்லை, இருந்திருந்து பார்த்துக்கிறது. அதுவும் வீட்டுக்கு தெரிஞ்சு அது இஷ்யூ ஆகி அப்படி அப்படின்னு சில விஷயங்கள், சில பிரச்சனைகளை தாண்டி அப்படி அந்த ஏ லெவல்ன்ற விஷயத்தையும் முடித்தோம். அந்த 2 வருஷம் ரொம்ப கடினமான நாட்கள், ரொம்ப கஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவனோட வீட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள், என்னோடய வீட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி எல்லாம் சொன்னாங்கல்ல ஸ்கூல் லைஃபோட பள்ளிக்காதல் படுலையோடு அப்படின்னு சொல்லி எங்கள் லைஃப்பில் அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போடுது. எங்களோட லைஃப்பில் இன்னும் அந்த லவ் இருந்துகிட்ருக்கு. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் என்ஷோடு 11 வருஷம் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சலோ அடுத்ததாக ஓலவில் தாண்டி அடுத்த ஏ லெவலையும் தாண்டி இப்போ நான் யூனியில் இருக்கேன். இப்போ அந்த லவ் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இடையில ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைச்சா கூட அது அதிகமான வழிகளை கொடுக்கக்கூடிய நாட்கள். அப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஏ லெவலில் முடிக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இல்லோ ஏ லெவல் கடைசி நாள் இன்னைக்கு ரெண்டு பேரும் கடைசியாக பேசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். பார்த்துக்கல தொலைபேசி ஊடான ஒரு உரையாடல். இந்த 80s 90s அப்படின்னு சொன்ன கேட்டகிரி அவங்க எல்லாருமே இந்த கடிதம் மூலமாக காதலிச்சிருப்பாங்கல்ல, எங்கள் லைஃப்லேயும் அது அதிகமாக இருந்தது, கடிதம் மூலமான காதல் அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த லெட்டர் எழுதுறது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறது, அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ஒரு அழகான காதலாக போயிட்டு இருந்தது. இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் அதை மிஸ் பண்ணுவாங்கல்ல, யாருங்க இப்போல்லாம் கடிதம் எழுதுறா. அதாவது அழகான நாட்கள், அதிகமான பிரச்சனை. இந்த ஒரு விஷயத்தை நான் கடையாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையிலான இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் வந்து பொருளாதார விஷயங்கள் இல்லை. ரெண்டு ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் ஒரு சில விஷயங்கள் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த மதம் இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாக வந்தது. அது அதனால தான் அங்கே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் கூட அவங்க எங்களுடைய சமூகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கும் நாங்கள் அப்படியே அதே லவ்வோட அதே கேரோட இருக்கோம்ல. ஸோ தொடர்ச்சியாக என்னுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலை நகரும் தொடர்ச்சியாக ஒழிக்கவிருக்கும் பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேரம் சரியாகிறது 9:56 நிமிடம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய விருப்பத்தெரிவு பதிலை அபியினுடைய விருப்பத்தெரிவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 10:01.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகிறவு 10:05 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தங்களை வளர்ப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவனி தொலைபேசி இலக்கம் 0312-775-0001 அல்லது 0712-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த அன்பான பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். அப்படியே ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸ்கூல் லைஃபை தாண்டி நாங்கள் வந்து ஏலவல் முடித்தோம். ஏலவல் முடித்ததோடு ரெண்டு பேருமே பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஏலவல் முடிச்சுட்டு ஒரு 1.5 இயர் 1.5 வருட காலம், குறிப்பாக அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி இருக்கான், ஒன்றுமே எனக்கு தெரியாது. அவன் இருக்கானா இல்லை, இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு மோன் ஆகி போயிட்டானான்னு சொல்ல எனக்கும் தெரியாது. அதே மாதிரி அவனும் நினச்சிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படியே லைஃப் அப்படியே 1.5 வருஷம் கடந்து போனது. அந்த 1.5 வருஷத்தில் எத்தனையோ விஷயங்கள் லைஃப்பில் நடந்தது. ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னும் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்கள். இந்த அந்த 1.5 வருட காலத்தில் வந்து எங்களோட லைஃப்பில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினச்சதும், அவன் இல்லைன்னு சொல்லி நான் நினச்சதும் அதிகம். எங்களை சுற்றி இருந்தவங்க ஒரு சர்க்கிள் அப்படியே க்ரியேட் பண்ணி அவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஆனாலும் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. என்னுடைய வீட்லேயும் ஒரு சில அதிகமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி லைஃப் என்னோடய வீட்டில் ரொம்ப பிரச்சனை அப்படின்னா அது சந்தோஷமே இல்லாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எங்கேயாவது போயிடலாமா இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அது நான் அவனை நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே. எல்லாருமே இந்த காதல் அப்படின்னு சொன்னால் ஏன் அவ்வளோ கொடூரமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாதுல்ல. எங்களுடைய லைஃப்பில் இந்த காதல் இவ்வளோ ஒரு கோபமாக இல்லை இந்த ஒரு சில விஷயங்களாக மாறினதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு சொன்னால் அது இந்த இனம் பதத்தையும் தாண்டி இப்போது ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லாண்டிலும் இந்த காஸ்டின்ற ஒரு விஷயம். அது அவ்வளோ அதிகமான வழி எனக்கு கொடுத்தது, எனக்கும் சரி அவனுக்கும் சரி அதிகமான வழியை கொடுத்தது. ஒரு நாள் அப்படியே வீட்டில் இருந்த ப்ரெஷர் எல்லாமே தாங்க முடியாமல் அவனையும் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது, என்ன செய்கிறது லைஃப்பில் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சூசைடும் ட்ரை பண்ணேன். ஓகே ட்ரை பண்ணி அப்போது எப்படி சூசைட் பண்ணணும்னு தெரியாதுல்ல. அப்போது இருக்கக்கூடிய எல்லா மெடிசனையும் எடுத்து குடிச்சு அது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சொல்லவும் முடியாது, இதுக்காக தான் ரீசன் குடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கிடச்சிது. அந்த ஃபோனில் நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன், எனக்கு இந்த லைஃப் முடியலை, நான் வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன். ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் பண்ணது மட்டும்தான். அப்போது அவனும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறான். அதுக்கு பின்னாடி அவன் வந்தானா இல்லை, எனக்காக வெயிட் பண்ணானா அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே தெரியாது. அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 வருடம் கழித்து அந்த விஷயமெல்லாம் அதெல்லாமே அப்படி பிரச்சனைகள்லாம் முடியுது. பிரச்சனை முடியுதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை அப்போதைக்கு முடியுது. அதெல்லாமே ஒரு 1.5 வருஷம் கழித்து நான் அவனை பார்க்கும்போது அவன் கேட்டான், ஜஸ்ட்டு வான் சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டீங்க, ஓகே நானும் வந்தேன், வீட்டில் எல்லாரையும் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு சில விஷயங்கள் மறைச்சி ஒரு சில விஷயங்கள் அதிகமான எஃபெக்ட் போட்டு ஓகே ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகேலாம் பண்ணி நானும் வந்தேன். பட் ஆனால் நீங்கள் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த மூமெண்ட் தான் அவன் ஓகே அவன் எனக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கு பிறகு அந்த காதல் இன்னும் அதிகமாகுது. அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதிகமான வழிகள் இருக்குது, தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தற்போது அழைப்பினுடைய அன்பான நிகழ் சுந்தம், அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? முபாரக். எந்த இடம் முபாரக்?
1: கொழும்பு.
0: கொழும்புல எவ்விடம்?
1: கொழும்பு மாளிகை.
0: மாளிகாவத்தி. நிகழ்ச்சியினுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா முபாரக்? பிரம்மலன்றி ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். அனைத்து சிந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடல்கள் கேட்கலாம். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாகிறோம் 10:11 நிமிடம்.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: ஆச்சரிய வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 10:28 ஆகி கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி பதுளை அபியினுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கவணி தொலைபேசியிலும் 0312-775-0301 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காய்ச்சலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பானடைய சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? விஸ்வநாதன் சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: அருள்மொழி, முந்தாம்
0: தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கமணி தொலைபேசிக்கு 0312-775-111 அல்லது 0112-775-101 தற்போது அழைப்பில் இன்னும் சொந்தம் அன்பான வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? கல்குடா பாசிக்குடாவிலிருந்து ஆனந்த பாபுவா? ஓகே, உங்களுடைய வானொலி ஒளிமலை கம்மி பண்ணலாமா? நிலைமையா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சாப்பிட்டீங்களா?
0: நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
2: அருமையா இருக்குது.
0: ரொம்ப நன்றி. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: நன்றி.
0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 10:30.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:42. இன்றைய நிகழ்ச்சி பதுளையில் அபியினுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கமணி தொலைபேசி இருக்கும் 0113-7775-0001 அல்லது 0113-7775-1111 நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படியே வாழ்க்கை அப்படியே நகர்ந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, அது போலவே ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்படின்னாலும் என்னுடைய வீட்டில் சில பிரச்சனைகள் காரணமாக ஒன்று அவனை நான் கூட்டிட்டு போக சொல்லி சொல்லியிருந்த கூட இந்த வீட்டில் நிம்மதியில் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் சொல்லி, ஸோ அவனும் எனக்காக வந்திருப்பானா இல்லையான்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் நடுக்கில் இருந்தது. ஆனாலும் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சது. அப்போது அவன் சொல்லும் போது அந்த விஷயம் தெரிய வந்தது. தெரிய வரும் பொழுது ஓகே நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே லைஃப் அப்படியே மறுபடியும் மீண்டும் ஒரு அழகான ஒரு நினைவுகளோடு நகர்ந்து சென்றது. பின்னாடி நானும் யூனிக்கு வந்தேன், அவனுக்கும் நல்ல வேலை கிடைச்சது. ஒர்க்கில் அப்படியே அவனும் ஒர்க்கில் இருந்த நானும் அப்படிங்க அப்படியே எங்களுடைய நாட்களும் நகர்ந்தது. எங்களுடைய காதல் அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அபி. இந்த காதலில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவோ இழப்புகள் இருந்தாலும் இன்றைக்கும் இந்த அளவு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லாமே விடயங்கள் தற்போது அழைப்பினுடைய அன்னைக்கு சொந்தம் என்பான. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தயாளன் சார்.
0: தயாளன், எப்படி இருக்கீங்க தயாளன்?
1: சார் நலமா இருக்கேன் சார். சார் நலமா இருக்கீங்களா சார்?
0: நலம் தயாளன். சாப்பிட்டீங்களா
1: சார்? மதுரை குரல் மன்னனுக்கு எனக்கு இரவு வந்தனங்கள் சார்.
0: வந்தனம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சார்.
0: ஓகே தயாளன், சொல்லுங்க. வலிக்கம் இருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: அழைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாக 10:44 நிமிடம்.

ஆச்சரிய வசந்தத்தின் வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாகிறப்ப 11:06 ஆய்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112-1775-0013 அல்லது 0112-1775-111 என்ற தொலைபேசி அளவினூடாக தங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி பதுலை அபியின் விருப்பத்தேறிய பாடல்கள் மற்றும் அவர்களுடைய நினைவுகளை சம்பந்த கொண்ட நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அப்படியே அது போலவே நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் என்னுடைய ஸ்டடி அப்படி ஒரு பக்கம் போடுது, இன்னும் ஒரு பக்கம் காதல். இந்த காதல் கூட இன்னும் ஒரு பக்கம் அவ்வளவு அழகாக அப்படி நகர்ந்துட்டு இருந்தது. இந்த காதல் அப்படின்னு சொல்லுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே, இந்த காதலில் எப்பவுமே நாங்கள் அதிகமாக ஒருத்தர் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவோ எங்களுக்கு இன்னொரு அன்பு கிடைத்தா இழந்த விஷயங்களை நாங்கள் மீட்டு பார்க்க மாட்டோம். ஸோ என்னுடைய லைஃப்லையும் இந்த இழந்த விஷயம் எல்லாமே மீட்டு பார்க்குற மாதிரி எனக்கும் அழகான ஃபேமிலி கிடைச்சது. அது அவனால் கிடைச்ச ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் சாப்பிட்டேன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி நித்தமும் இணை தேடக்கூடிய ஒரு அழகான உறவு எனக்காகவும் எங்களுக்காகவும் கிடைத்தது. அப்படியே அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னுடைய லைஃப்பில் அந்த அழகான குடும்பம் கிடைச்சதுக்கு ரீசன் நீ தான். ஸோ அவன் தான். ஸோ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மற்றும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். ஆனால் சில சண்டைகளுடைய முடிவு அதிகமான காதலாக இருக்கும். நானும் அவனும் அடிக்கடி அதிகமான சண்டைகள். எதுக்காக சண்டை போடுவோன்னு சொல்ல தெரியாத ஒரு சண்டை. அந்த சண்டையினுடைய முடிவு எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் கூட சண்டை போடுவோம். என்ன செய்யறது, இதுதான் லைஃபா அப்படின்னு சொல்லி டெய்லி சண்டை வரும். ஆனால் அந்த சண்டையினுடைய முடிவில் அதிகமான காதல் இருக்கும். ஸோ அந்த காதலுக்கு சொந்தக்காரன் அவன். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் நானும் ஷேர் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றும் எங்களுடைய சமூக வலைத்தளங்களோட இனிமையான வணக்கம் சொல்லி புவனேஸ்வரன் மங்கை கலசி மற்றும் அவனாசி வை ஜெயந்தி பாலா சேலம் சிவான் பட வணக்கம் சொல்லி செல்வசன்னிதி சுதன் காவலினால் லலிதன் ஹாயண்டா இரவு நேர் வணக்கம் சொல்லி தனு அன்பன வணக்கம் சொல்லி மாளிகாவதி சந்திரா குஷன் சூப்பர் இந்த மணிவண்ணன் மற்றும் அபியின் பாடல் தெரிவுகள் சூப்பர் என்று சொல்லி மும்தாஜ் பேகம் மற்றும் மாய் வணக்கம் ஐ எம் சரோஜினி ஃப்ரம் ஹரியந்தோடி நகரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களுக்கு முன்பணியா சாங் தர முடியுமா என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் நடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி அட்டனச்சனை ஃபவுசியில் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பத்துவில் ஜமால்தீன் மற்றும் செல்வதுரை நந்தகுமார் நிர்மலா பாலா நிஷா நிஷா மாலா பேனட் அட்டனிலிருந்து பணிபுரம் மணிகண்டன் மற்றும் கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லி ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா, வெளான்கோல் வெளான்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு என்னையும் என்னுடைய அன்பான மனைவி ராதாவுக்காகவும் இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இருவனுக்கும் நிருக்ஷன் தமிழ் நல்ல சுகமாக இருக்கீங்களா, பாடல்கள் எல்லாமே மிகவும் அருமையாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள் அனைவருக்காகவும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லி கடவுளை கண்ண அன்பானவருக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் நிருக்ஷன், இரவு வணக்கம், பாடல்கள் அருமையாக இருக்கின்றது நிகழ்ச்சியோடு பலங்குடி குமாரி மற்றும் சபுக்கள் கந்த பெரியகுமாரி வசந்தகுமார் மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி வினோதலா கிஷாந்தன் ரோஷான் சபினா சிங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு எனது அன்பான இரவு நேர் வணக்கம். கொஞ்ச கன்யா சுதீன் ஹாய் பிரதர் வணக்கம், சாப்பிட்டீங்களா, வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர். பசனை கஜேந்திரன் என்று சொல்லியிருக்காங்க. பசனை எஸ் பாலச்சந்திரன் மற்றும் அக்கறை பற்றி பாப்பிட்ட நிஷா அன்பான வணக்கம் சொல்லி கேரளினா ஹரி இந்துக்களை அரசு கேரளினா ஆகாசன் பட வணக்கம் சொல்லியிருக்காங்க. லேந்துள்ளி எல்ஜென் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் ஹாய்னா இதமான இரவு வணக்கம் என்று ராஜா மேக்ஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் சொல்லி நாகராஜன் அன்பான வணக்கம் சொல்லி ராக்ஸ் அன்பான வணக்கம் இனிமையான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று பொதுவிலிருந்து பாடகர் ஜியா மற்றும் மாய் அன்பான வணக்கம் இரவு பொழுது வணக்கம் என்று பெரிய நிலாவணி கிருஷ்ணா கனியா மகளிர் நகர் நசூல் அன்பான வணக்கம் சொல்லி பொதுவிலிருந்து அலிஃப் கான் மற்றும் கந்தனா ஜெய்சன் அன்பான வணக்கம் என்னுடைய அன்பான மனைவிக்காக ஒரு பாடல் என்று சந்தைவெளி கண்ணா அக்கறை பெற்ற சாகமதி கிருஷ்ணபிள்ளை தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் என் எம் நியாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க.
அனைத்து நேசங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் இனிமையான பாடல்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகி இரவு 11:25 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் மீண்டும் சரியாகி இரவு 11:26 நிமிடம். தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கவணி தொலைபேசிலக்கம் 0312-775-0001 அல்லது 0312-775-0011 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியோடு அந்த பதிவுகள் அத்தனையுமே இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். காதல் அப்படின்னு சொன்னால் அழகான விஷயம், என்னுடைய காதலும் ரொம்ப அழகான ஒரு காதலாக இருந்தது, இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காதல் அதிகமான சண்டை வரும், சண்டை வந்ததான் சண்டை வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையுமே நான் எவ்வளோ நேசிக்கிறேன், எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அபி. ஆனாலும் கூட இப்போ கூட நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம், பேசாமல் சைலண்டாக இருக்கோம். ஆனாலும் நான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்னுடைய ஃபேமிலியை மிஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இழந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு அழகான ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, அந்த ஃபேமிலி அவனோட ஃபேமிலி, நான் அதை கேட்ட பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு என்னுடைய விருப்பத்திற்கு இன்றைய நாள் நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி அவர் கேட்டுட்டு பாருன்னு சொல்லி நினைக்கின்றேன் என்று சொல்லியிருக்காங்க. தற்போது அழைப்பினுடைய அன்பான நிலையை சொந்தம் அன்பான வணக்கம். அழைப்பானது துணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவினை தொலைபேசிலக்கம் 0112-775-0001 7751 அழைப்பில் என்னும் நிலையை சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். நீங்கள் எங்கள் கலப்பினை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் மட்டுமே பேசலாம், இன்னும் ஒரு நபரை நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அகமட். வணக்கம் அகமட், எப்படி இருக்கீங்க? சூப்பர் இருக்கீங்க. கால் பண்ணிட்டு அப்படியே இன்னும் ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் கால் போட்டீங்களா? சரி ஓகே. நிகழ்ச்சியுடைய பாடல்களை பிடிச்சிருக்கா? ஓகே. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டிருமையான பாடல்கள் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நாங்களும் கேட்கலாம். நேரம் சரியாக 11:28 நிமிடம். ஒழிக்கும் இந்த பாடல் பிரசன்னா மற்றும் சின்மையை பாடி இனிமையான பாடல். ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில் கொத்து திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சரி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:50 ஆகிக்கொண்டிருக்கின்றது. அபினுடைய வாழ்க்கை அப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அழகான ஒரு குடும்பம் அவங்களுக்கு கிடைத்ததாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு பக்கம் அன்பான காதல், இன்னும் ஒரு பக்கம் அழகான ஃபேமிலி அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் நடுவில் நாங்கள் எப்போ வெட்டிங் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இந்த நாட்களும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது கட்டாயம் விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்ச்சியாக காட்சியிலே வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அப்படின்னுடைய விருப்பத்தேர்வு பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நீங்களும் அழைவினை ஏற்படுத்தலாம். அழைக்கும் எதிர்பேசிக்கும் 0112-175-0301 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேரகாலமே உங்களுக்காக காணப்படுகின்றது. தற்போது அழைப்பினூடாக அன்பனடி சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: ஒழிக்கவிருக்கும்
0: பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? நினைவுகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில அவனை நெருக்கடிச்ச ஒரு வரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய லைஃப்லயும் நடந்தது, சந்தோஷம் இல்லாத மூமெண்ட் மற்றும் சொல்ல முடியாத வழிகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான வழிகள் இருந்தாலும் கூட அந்த வழி எல்லாமே ஜஸ்ட் அவனை பார்க்கும்போது எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்றும் கூட ஏராளமான சண்டைகள் நாங்கள் அதிகமாக சண்டை போடுவோம், அதிகமாக சண்டை போடுவோம். அந்த சண்டை முடியும் போது அது ஒரு விதமான அழகான காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றும் இன்றைய வசந்த நிலாவில் என்னுடைய விருப்பத்தேர்வு மற்றும் என்னுடைய நினைவுகளை சம்மந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கு என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க. மற்றும் என்னவன் என்னுடைய பெயரை கடைசியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த என்னுடைய சின்ன ஏஜில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் பே எனக்காக கொடுத்ததுக்கு என்னவனுக்காக நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். மற்றும் இந்த லைஃப்பில் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீசன் அவன் மற்றும் அவனுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகிறவு 11:52.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் பதிலை அபினுடைய விருப்ப தேர்வு பாடல்கள் மற்றும் நினைவுகளை சம்பந்து கொண்ட நிகழ்ச்சி நகர்ந்தது. ஒழிக்கும் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க. பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து சபீஷ் மற்றும் முரளியினுடைய இசையில் அபினுடைய விருப்ப தேர்வு பாடல்கள் மற்றும் அந்த நினைவுகளுக்கு சொந்தக்காரன் நான் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கோரிக்கொண்டு அபினுடைய அந்த என்னவன் பெயர் டிலுக்ஷன் ரேடியோக்கே ஒழிக்கும் இந்த பாடலோட நடும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்ற சிறம் நாளின் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன். நன்றி சொந்தங்களே.

2.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய
1: பழக்கம். 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

Crossendom FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

பாடலம், மயிலின் அகவெல்லம், பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டி 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். வளர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சன்னிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு விடியல் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அழகான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு காலை பொழுது 22 வெள்ளிக்கிழமை ஒரு அதிகாலை பொழுதோடு விடியல் நிகழ்ச்சி உங்கள் வசதத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற, சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, அதே போல பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நல்ல பல சுப காரியங்களோடு தொடர்ந்தும் பயணிக்கலாம். விடியல் நிகழ்ச்சியோடு நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 5005 0003, அதே போல 0312 2 5 1 1 1 கழிப்பு ஏற்படுத்தலாம். புதுமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு விடியல் நிகழ்ச்சி இன்றும் உங்களோடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். இது கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சி.

ஒலித்த பாடல் அது கண்டு கொண்டேன் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் வந்திருந்தது. இனிமையான ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் அள்ளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல பல விஷயங்களோடு தொடர்ந்தும் பயணிக்கலாம். உங்களுடைய வசந்தத்தின் வரிகள் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கின்றோம். www.vasantham.com.lk இணைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5:20 கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருந்தார் அழகு சுந்தரம், அம்மன்புரம் சுரேஷ், அதே போல சின்னத்தம்பி தனலட்சுமி, ராஜலட்சுமி, அவரது குடும்பத்தினர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருந்தார். அதே போன்று நம்பிக்கை கிராமம் ஹரச்சந்திர அன்பான காலை வணக்கத்தோடு இணைந்திருக்கிறார். வசந்த நேர்கள் அறிவிப்பாளர்களுக்கு காலை வணக்கம். முருகேசன், காளியம்மாள், அமுதா, காவியா, அதே போல கார்த்திகேயன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு முருகேசன். இதேபோல காலை வணக்கத்துடன் நாங்களும் கழுதாவளை சுந்தரம், சசிகலா, அதே போல கோகுலன், ரமணா, கிஷாந்தன், ஜீனு எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாரு. அருள்மொழியும் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல ஹாய் அக்கா, காலை வணக்கம். விஜயகுமார், தீபா, விதூரா, அதுரா, லக்ஷான் எல்லோரும் கொடக்கலை வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு காலை மட்டும் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இந்த தினம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதாகர் மேகலா தம்பதிகளை வாழ்த்துபவர்கள் மகள் அக்ஷயா, பார்விகா, அதே போல ஷர்வின், காளிமுத்து மற்றும் உறவினர்கள் எல்லாம் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுளோடு அந்த திருமணம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தத்தின் வரிகள் நிகழ்ச்சியூடாக சந்தோஷமான ஆயுள் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் சந்திவழி கருணாகரன் இணைந்திருக்கிறாரு. மாவனலை நிசா, குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் மலகேஸ்வரன் வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இணைக்கிறாரு பலாங்குடியிலிருந்து அவினாசி. அதே போல இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நீலாவணியிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் தேமோதரி, கூகுள், ஆதித்யா குடும்பத்தினர், வசந்தம் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாரு ஸ்ரீ ரூபி ஆதித்யா. இனிய காலை வணக்கம் சகோதரி விடியலுடன் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அரேமதி இதே ரத்தினம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஹாய் சகோதரி, இனிய காலை வணக்கம் மனைவி ஜெயா, மகன்மார் மதுஷன், தருண் அனைவருக்கும் பாடல் தாங்க முருகேஷ் தியக்கல வட்டவலையில் இருந்து சொல்லிருக்கிறாரு. கொஸ்லாந்தையை சேர்ந்த கிருஷ்ணகாந்தே இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு அறிவிப்பாளர் ஜி ஆர் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வேறுவழியில் மாத்மாவத்தி நாசல் சொல்லிருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் சகோதரி, இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் என்று சொல்லிருக்கிறாரு. வத்தளையிலிருந்து செல்வகுமார், சுபாஷினி, அபிஷன், அனன்யா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடக்கலையிலிருந்து சந்தியாக வந்திருக்கிறாரு. மகிழ்ச்சியான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சண்முகநாதன் கலக்கா வந்திருக்கிறாங்க. இந்த கலையிலிருந்து அரசும் விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. இதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து பண்ணைப்புறம் மணிகண்டன் இனி காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனி காலை வணக்கம் அக்கா மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனி நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க கேட்டுக்கிறது 102.6 102.8 வசனத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. புதிய ஒரு காலை பொழுதோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து முடிந்திருக்கலாம் விடிகள் நிகழ்ச்சியோடு. நேரம் அதிகாலை 5:23 ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு அழகான, ஒரு குளிர்ச்சியான ஒரு காலை பொழுது அப்படின்னு சொல்லலாம். கொழுமை பொறுத்த வரைக்கும் மிடி மின்னல் முழக்கத்தோடு அட்டை மழை பெய்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு காலை பொழுதோடு தொடர்ந்து முடிந்திருக்கலாம் வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு. வருகிறது பாடல். இது வேதம் திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில் பா விஜயனுடைய வரிகளில்